ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 19 தேதி, பராப வருடம் புரட்டாசி திங்கள் 24 தேதி, 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:52. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தோடு இணைய காத்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம்.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் பவனிவர காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை ஆறு ஐந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் இல்லை என்றால் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள். ஆறு 45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவோர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை என்றால், 7:25 நலமாய் வாழ காதுமுக்கு தொண்டை பிரச்சனைகளில் சென்னை குறித்து விளக்கமளிக்கிறார் டாக்டர் ராஜசேகரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றால், 8:30 சக்தி உலா ஆனந்தம் அருளும் ஆனந்தவள்ளி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 8:45 மதுரை தென்றல், 9:00 இசைப்பெட்டகம் நவராத்திரி இசை விழா சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் அஞ்சல், 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6 சரணியா வீணை இசை, 7 சுதர்ஷன் சீனிவாசன் மிருதங்கம், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 தேசபக்தி பாடல்கள், 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மாலை 4 மணிக்கு பெண் ஒன்று கண்டே நாடகம், எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள், நடிப்பு பி ஸ்ரீலேகா, எம் ஜி முருகேசன், எல் சிவலிங்கம், டி சுமதி ஸ்ரீ, எம் தாமோதரன், சி ஆனந்த், வி சசிகுமார் ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மாலை 5 மணிக்கு குட்டிஸ் நேரம், மதுரை கோசாகுளம் சிஇஓஏ பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி படைப்பு, ஆகாஷ்வாணி மதுரை. 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் கீரத்துறை. வி மாரிமுத்து குழுவினர் வழங்கும் நவராத்திரி குறித்த மேடை நாடக பாடல்கள் படைப்பு, ஆகாஷ்வாணி மதுரை. 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணுமணியும். கத்திரி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டினம்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகத்தின் பகுதி ஒன்று கேட்கலாம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறுமுன் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரவிவர்ஷி அகில பார சங்கீத் சபா, ஜெகதீஷ் ஜோஹர் அவர்களின் தபாலா இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கலாபுரகை. 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேர்களை இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
3: எதுக்குப்பா, படிக்க போறியா?
2: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
3: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
2: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
4: ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டுருக்கீங்க.
5: ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
3: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
2: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
5: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
3: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
2: ஓகே.
6: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
7: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
8: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253 1366.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
2: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
4: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
1: அது வந்துனே,
4: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க. ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
5: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: concerned metro stations are also available. Delhi Police has issued a traffic advisory for today in view of the law and order situation in the national capital. In its advisory, the traffic police said that diversions at different stretches will be enforced starting from 6 a.m. depending upon prevailing situation. It said that movement at various stretches, including roundabouts of Shankar Road, Vande Mataram T Point towards New Delhi, Jhandewala, Panchkunya Mark, Golda Khana, and Patel Chowk and Mandi House, Bhairon Road, Ring Road, T Point and Lodhi Road flyover may be affected. It advised people to plan their journey in advance and avoid non-essential travel. Delhi Sikh Gurdwara Management Committee President Harmeet Singh Kalka has condemned the act of some Aam Aadmi Party leaders for playing politics over the issue of allowing the police to enter the premises of Gurdwara Bangla Sahib after the protesters entered its premises. Mr. Kalka said that the protesters forcibly entered the hall of Gurdwara with placards and shouted slogans. Mr. Kalka said that any kind of protest cannot be allowed or permitted inside the premises of Gurdwara. He said, in view of the situation, the Gurdwara committee called the police to evict them from the premises. India has said that the Office of the United Nations High Commissioner for Human Rights, OHCHR's concerns regarding yesterday's events in Delhi are misplaced and constitute an unwarranted interference in the internal affairs of the country. In a statement, the permanent mission of India in Geneva said that OHCHR should also devote attention to large-scale protests elsewhere, consistent with its mandate of impartiality and non-selectivity. In men's cricket, India will face West Indies in the third T20 International at Holkar Stadium in Indore today. The match will begin at 7 p.m. IST. The five-match series is level at 1-1 after West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi on Friday evening. The match witnessed a run fest with 501 runs scored as West Indies chased down India's target of 250 with more than an over to spare. West Indies captain Shai Hope led the chase with a magnificent 102 of 45 balls, while Shaufane Rutherford contributed 84 of 37 deliveries. Hope was a judge player of the match. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: புறப்பொருள் வெண்பாமாலை. இந்நூல் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஐயனார் இதனார் என்பவரால் இயற்றப்பட்டது. வெற்றித்திணை முதல் பாடாண்திணை வரை உள்ளது. புறத்துறைகளாக அரசவகை, உண்டாட்டு, இயன்மொழி வாழ்த்து, ஏரான் முல்லை, எருமை மரம், கையறு நிலை, குதிரை மரம், குடைமங்கலம், செவியறிவுறு, கடவுள் வாழ்த்து, தாபத நிலை, தபுதார நிலை, தானை நிலை, தானை மரம், தொகை நிலை, நல்லிசை வஞ்சி, நூழிலாட்டு, நெடுமொழி, பரிசில் துறை, புலவராற்றுப்படை, காஞ்சி, மரக்கலவழி, நூதின் முல்லை, பேய்காஞ்சி, வஞ்சினக்காஞ்சி, வல்லான் முல்லை, வான்மங்கலம், விரலையாற்றுப்படை முதலியன. அடுத்து புற இலக்கியமாக கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் முதலியனவாகும். இந்த நூல் 340 நேரிசை வெண்பாக்களை கொண்டது. இதில் மருட்பாக்கள் 21 உள்ளன. தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணையியல் 12 படலம் சேர்த்து 13வது படலமாக ஒழிபியல் சேர்க்கப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவ நாயனார் என்பவர் முதல் உரையை எழுதியுள்ளார். எளிய உரையாக புலியூர் கேசிகன் என்பவர் எழுதியுள்ளார். இதன் மூல நூல் 12 படலம். அகத்திய மாமுனிவரின் 12 மாணவர்களை கொண்டு உருவானதே 12 படலமாகும். இதில் இடம்பெற்றுள்ள மருட்பாக்கள் முழுதும் கைக்கிளை படலம். இந்நூலை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இதில் வரும் முதல் படலம் வெற்றி. பகையுருடைய பசுக்களை கவர்ந்து வருதல், அடுத்து இரண்டாவது கரந்தை

0: படலம். கரந்தை படலம் என்றால் கவரப்பட்ட ஆணிரைகளை உரியவர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வருவது. மூன்றாவது வஞ்சி. வஞ்சி என்றால் பகைவரது நாட்டை கவர்தலாகும். நான்கு காஞ்சி. காஞ்சி என்பது அங்கனம் வந்த பகைவருக்கு எதிர் நின்று அவரது முயற்சியை தடுத்தலாகும். ஐந்தாவது நொச்சி. நொச்சி என்பது பகைவருக்கு எதிராக மதிலை காத்தலாகும். ஆறாவது ஒழுங்கை. ஒழுங்கை என்பது காத்து நிற்கும் நொச்சியாரை வெற்றி கொள்ளல். ஏழாவது தும்பை. தும்பை என்பது தம் பேராண்மை மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதல். எட்டாவது வாகை. வாகை என்பது போரின்கண் வெற்றி பெற்று சிறத்தல். ஒன்பதாவது படலம் பாடான். பாடான் என்பது ஒருவனின் கீர்த்தி, கொடை, வலிமை, தன் அலி ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லப்படுவது. பத்தாவது புதுவியல். புதுவியல் என்பது கூறியவற்றுக்கெல்லாம் பொதுவாக உள்ளவையாக அவற்றுள் கூறப்படாத ஒழிந்தவற்றை கூறி செல்வது. பதினொன்றாவது பெருந்திணை என்பது ஆண்வால் கூற்று. இருவாள் பெருந்திணை என்னும் பொருந்தா காமம் ஒழுக்கம் பாடான் பகுதியில் கூறப்படாத புறத்துறை செய்திகள். பன்னிரண்டு கைக்கிளை படலம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது இது ஆண்வாளை விட்டு குறித்து நின்றதாகும். முதற்கண் கூறிய வெற்றித்தனியில் வெற்றி அரவம் என்பது துறை வகையை சார்ந்தது. வெற்றியில் மண்ணூர் தொழில், தன்னூர் தொழில் என இரண்டு வகைத்து. மண்ணூர் தொழில் என்பது மன்னன் ஆணையிட்டு செய்வது, தன்னூர் தொழில் என்பது ஆணையிடாமல் செய்வது. இதில் உள்ள துறைகள் மொத்தம் 19. பதிமூன்றாவது ஒழிவியலாகும். அடுத்து விருச்சி. விருச்சி என்பது நற்சொல் கேட்டல். ஆணிரை கவர்களின் நன்மைகளை அறியும் பொருட்டு இருள் வேளையில் நற்சொல் கேட்டல். அடுத்தது பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு என்பது நன்னிமித்தம் கண்டு உரைத்தாரை சிறப்பித்தல். புறப்பொருள் வெண்பாமாலையின் மூல நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்தினியல் திகழ்கிறது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறிகள் போர், வீரம், கொடை, நிலையாமை பற்றி தெளிவாக அறிய முடிகிறது. இதில் இடம்பெறும் 21 வகை மருட்பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா மற்றும் வஞ்சிப்பா. நான்கு வகை பாவைகள் விரைவி வருகின்றன. வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கு இணையாக கிரேக்கத்தையும், கிரேக்க நூல்களான இலியம் ஒடிசிக்கு இணையாக புறநானூற்றையும் ஒப்பிட்டு கருதுவர் அறிஞர்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: நேரம் 6:15. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 6:23. பக்தி மாலை, பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில், நேரம் 6:35. இன்று பராப வருடம் புரட்டாசி மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதி, அதாவது 14/10/2026 அன்று செயற்கை மல்லிகைப்பூ முல்லைப்பூ தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச நேரடி பயிற்சி வகுப்பாகும். இதனால் முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94-88-57-57-16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94-88-57-57-16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 22 மற்றும் அக்டோபர் 23 ஆகிய தேதிகளில் சிறுதானிய பிஸ்கட் தயாரிப்பு பயிற்சி நடைபெறுகிறது. இது இலவச நேரடி வகுப்பு என்பதால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. கைத்தொழில் கற்றுக்கொண்டு சொந்த காலில் நிற்க உதவும் இந்த அருமையான வாய்ப்பை அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 17/10/2026 அன்று பால் மதிப்பு கூட்டல், ஐஸ்கிரீம் தயாரிக்கும் இயந்திரங்கள் நேரடி கள பார்வையிடல் பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பு என்பதால் இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமா

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 13 முருங்கையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச நேரடி வகுப்பு. இதற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார்.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள்.
1: இப்போ இந்த இன்டர்நெட் பேங்கிங், டிஜிட்டல் பரிவர்த்தனை, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த கோர்சஸ்ல படிச்சீங்களா?
2: ஆமாம், கண்டிப்பாக இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே சேர்ந்து தான். இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த மாதிரி இருக்குது, யூபிஐ, அது எல்லாமே சேர்த்து தான் படிச்சுட்ருக்கோம். ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், இதெல்லாமே சேர்த்து தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம் இந்த கோர்ஸில்.
1: இப்போ இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதுமா, இல்லை தனியாக அதுக்குன்னு கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருந்துருக்கணுமா?
2: இல்லை, அந்த எந்த மாதிரி இல்லை. பேசிக்காக நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸ்கூலில் நம்ம படித்த அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் நமக்கு, அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் இங்கே படித்தது வச்சு.
1: இந்த கோர்சஸ்க்குரிய அவேர்னஸ் வந்து இப்போதைக்கு வந்து எங்கேயும் வந்து வெறிய ரொம்ப இருந்த மாதிரி தெரியல. இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எதில் தெரிஞ்சுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
2: இது கோர்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஆன்லைன் வலைதளத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி நான் வந்து என்னோட முன்னாடி சீனியர்ஸ் படித்தவங்க அவங்ககிட்டருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது.
1: செய்தித்தாளில் வருமா?
2: செய்தித்தாள்லையும் வரும், கண்டிப்பாக வரும். செய்தித்தாள்லையும் வந்திருக்கு, இந்த மாதிரி விண்ணப்பிக்கலாம், 2025-26 அந்த மாதிரி செய்தித்தாள்லையும் வந்திருக்கு.
1: இப்போ நம்ம இந்த எக்ஸாம்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இந்த எக்ஸாம் வந்து எந்த டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதாவது ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்குமா, இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குமா?
2: டிசிஎம் கோர்ஸில் கேட்குறீங்களா? டிசிஎம் கோர்ஸில் வந்து இப்போதைக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குது, ஒன் வேர்ட் டைப்பில் தான், மொத்தம் 75 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்டர்னல் வந்து 25 கொஸ்டின், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குது. முந்தைய தான் தியரி படி இருந்துச்சு, இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குது.
1: இந்த கோர்சஸ் வந்து படிக்கும்போது வேறு என்ன நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க? இப்ப தனியார்ல இதை வந்து பண்ண முடியுமா? இது இங்க கூட்டுறவு சொசைட்டில தான் பண்ணணுமா, இல்ல தனியா வந்து பண்ணலாமா?
2: இந்த கோர்ஸ் வந்து கூட்டுறவு சொசைட்டி அவங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் அந்த செக்டர்ல அந்ததுல தான் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அதுல இருந்து தான் நான் படிச்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி.
1: இப்போ உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ இது ஜாயின் பண்ண பிறகு நீங்க வந்து இந்த மாவட்டத்துல தான் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, இல்ல நீங்க அடுத்து மாத்திக்கலாமா?
2: டிஆர்பி அப்படிங்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலுமே தனித்தனியா நடக்கிறது. இது டிஆர்பி விருதுநகர்ல நான் எழுதுனதுனால விருதுநகருக்குள்ள எனக்கு கிடைச்சது, டிஸ்ட்ரிக்ட் படியும் நடக்கும் அந்த எக்ஸாம் வந்து டிஆர்பி.
1: இப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வேற மாவட்டத்துக்கு நீங்க மாத்திக்கலாமா, இல்ல இங்கதான் வேலை பார்க்கணுமா?
2: இங்கேதான் வேலை பார்க்கற மாதிரி ஒரு விருதுநகருக்குள்ளனா, அதுக்கு மீறி எஸ்ஆர்பி பாஸ் பண்ணாதான் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள நமக்கு டிரான்ஸ்பர் வந்து நடக்கும். ஒவ்வொரு நம்ம தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணாலும் டிரான்ஸ்பர் நடக்கும். விருதுநகர் டிஆர்பி பாஸ் பண்ணதுனால விருதுநகருக்குள்ளதான் ஆயிருக்கும்.
1: உங்களுக்கு இங்கே வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து சேலரி டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் இல்லையா, அதாவது குத்து மதிப்பாக எவ்வளோ வரும் அப்படின்றத சொல்லுங்கள்.
2: நான் வந்து அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கேன் கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க்கில். ஸோ அரவுண்ட் ஒரு 25+ கிடைக்கும், 25,000 கிடைக்கும்.
1: அப்படி ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கும்?
2: ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 10-6 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் ஜாயின் பண்ணல, போனால் தான் எனக்கு தெரியும்.
1: இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரூரல் ஏரியாஸ்க்கு போகிற மாதிரி இருக்குமா?
2: ரூரல் ஏரியாஸ்க்கு நான் வந்து அர்பன் பேங்க் அப்படிங்கிறனால ஒரு சிட்டியை வந்து ஒரு நகரத்துக்குள்ளே இருக்கிறது, அதை பற்றி மட்டும் அங்கே தான் நான் போகிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: இப்போ நீங்கள் போஸ்டிங் வந்து
2: அசிஸ்டன்ட்.
1: இப்போ எல்லாம் இங்கே படித்தவங்க எல்லாருமே அசிஸ்டண்ட்டாக தான் செலக்ட் ஆவாங்களா, இல்லை வேறு போஸ்டிங் ஏதாவது இதில் இருக்கா?
2: டிஆர்பியில் வந்து அசிஸ்டண்ட்டு தான் வரும்.
1: இந்த டிஆர்பி அதாவது டிசிஎம் கோர்ஸ்

0: படிச்சா அசிஸ்டண்டா செலக்ட் ஆகலாம், வேற எந்த போஸ்டிங்கும் கிடையாது.
1: செலக்ட் ஆகலாம், இன்னும் குரூப் டூல போகும்போது நம்ம வந்து குரூப் டூ ஆஃபீஸராகவே ஆகலாம். நம்ம சப் ரிஜிஸ்டர் அந்த மாதிரி கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல சார் பதிவாளராகவும் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. குரூப் டூ மெயின்ஸ் போகும்போது இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா நம்ம கவுன்சிலிங் போகும்போது சார் பதிவாளர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
0: ரொம்ப நன்றிமா, ரொம்ப அழகா வந்து தெளிவாகவும் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நன்றி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியத்திற்கு மிக்க நன்றி.
2: இதுவரை கூட்டுறவு மேலாண்மையில் பட்டயப்படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்ந்தார் மாணவி பொன் விசாலி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் 20 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பழனி ரயில் நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக புதிய நுழைவாயில், அகலமான பாதைகள், அகலமான நடை மேம்பாலங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வசதிகள், புதிய காத்திருப்பு அறை மற்றும் பாதுகாப்பான வாகன நிறுத்த பகுதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர காலங்களில் உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான

0: வர்த்தகர்களுக்கும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த மேம்பாடு பெரும் உறுதுணையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் பொறுப்புகள் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அங்கமாக உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்தகைய அமைப்புகளின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மாறிவரும் சூழல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்ற போதிலும் குழப்பத்தை விளைவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று கூறினார். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய நான்கு மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் ஆலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கேசவ் சந்திரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதிய மருத்துவ வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நவீன மருத்துவத்துடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக இஎஸ்ஐசி மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஆளுநர் திரு அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் வகையில் தேசிய மூத்த குடிமக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
3: நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவும் ஒரு மாற்றுத்திறனாளி. மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அலிம்கோ நிறுவனத்திலிருந்து எனக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீல் சேர் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப அந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் இன்னொருத்த தயவோட போயிருந்தேன், இப்ப தானா போயிட்டு தானா நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் எடுத்துக்கும். அதனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ராணுவ நடவடிக்கையில் அந்த அமைப்பின் 136 நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக யமன் அரசு கூறியுள்ளது. பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 734.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதையும் அதன் உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்படுவதையும் தடுப்பது குறித்த ஒருநாள் பயிலரங்கு நடைபெற்றது. மிசோரமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை உரிய காலத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதில் ஈடுபட்டுள்ள 2 பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கஸ்தூரிரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு

0: விமரிசையாக நடைபெற்றது. சென்னை போரூரில் செவித்திறன் குறைபாடு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஷ் நேகி தைவானின் லியோ ஜோ ஃபுவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எம்மலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹூக்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: நாம இத சாதாரணமா பார்த்தா கூட விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னா அது ஊட்டச்சத்தை மறுசுழற்சி பண்ணும், மண் வளத்தை பாதுகாக்கும், நீர் ஊடுருவல், கால்நடை மேய்ச்சல் நிலத்துக்கு உதவக்கூடிய, பூச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு முக்கிய உயிரினமாக இருக்கு. இந்த வண்டுகளுக்கு கால்நடைகளோட கழிவான சாணம்தான் முதல் உணவு. அதுதான் இனப்பெறத்துக்கான பொருள். அப்புறம் அதோட குட்டிகளுக்கான உணவு. இப்படி இந்த சாண வண்டுகள் சாணத்தையே தன்னோட இருப்பிடமாகவே வச்சிருக்கு. நாம இதுல 3 வகைகளை பார்க்கலாம். முதல்ல ரோலர்ஸ், சாணத்தை உருண்டிய உருட்டிக்கிட்டு கொண்டு போய் மண்ணில் புதைக்கும். ரெண்டாவது டனலஸ், இந்த டனலஸ் சாண குவியலுக்கு கீழே மண்ணில் சுரங்கம் தோண்டி சாணத்தை உள்ளே இழுத்துக்கிட்டு போகும். மூணாவது டுவெல்லர்ஸ், சாண குவியலுக்குள்ளேயே வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்யும். அதாவது ஒரு மாடு புல்லை தின்னுது, அந்த புல் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுக்குது, மாடு அந்த புல்லை தின்னு செரிச்ச பிறகும் அதன் சாணத்தில் பல ஊட்டச்சத்துக்கள் போய் சேருது. இந்த சாணமானது தரையில் அப்படியே கிடந்தா அந்த ஊட்டச்சத்தெல்லாம் மண்ணுக்கு திரும்புகிற செயல்முறை ரொம்ப மெதுவாக நடக்கும். அதுவே இந்த சாண வண்டு வேகமாக கொண்டு போக உதவுது. இதனால் நைட்ரஜன் மாதிரியான ஊட்டச்சத்து மறுபடியும் மண்ணில் சேர உதவுது. CSIRO ஆய்வு தகவலின்படி சாண வண்டுகள் சாணத்தை புதைக்கிறது மூலமாக ஊட்டச்சத்து மறுசுழற்சி, மண்ணுக்கான காற்றோட்டம், மண்ணுக்குள்ள நீர் ஊடுருவுறது எல்லாம் இயற்கையான சுழற்சியில் நடக்கிறத பார்க்க முடியும். இந்த செயலால் மழை பெய்யும் போது மழை தண்ணி மேலோட்டமாக ஓடிடாமல் மண்ணுக்குள்ளே போய் நீர் வளம் மேம்படுது. இதனால் அந்த பகுதிகளில் தாவரங்களும் செழித்து வளருது. நீங்களே பார்த்துருப்பீங்க, குப்பமேட்டில் மட்டும் ரொம்ப செழிப்பாக தாவரங்கள் வளர்ந்துருக்கும். ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆய்வு தகவல் இப்படி சொல்லுதுங்க, ஒரு பெரிய சாணத்தில் 2 வாரத்துக்குள்ள 3,000 மாட்டு ஈக்கள் முட்டை போட்டு உருவாயிருமா, கூடவே அதிகமான கால்நடை நோய்களும் பரவும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனாலேயே அந்த நாட்டு அரசு கால்நடை நோய் கட்டுப்பாட்டு வழிகாட்டுதல்

0: சாண வண்டுகளை அதிகப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சாதாரண சாண வண்டோட மகிமை என்னன்னு. இதனால் இந்த சாண வண்டுகள் சுமார் 10 to 30 மணி நேரத்துக்குள்ளாவே சாண குவியல், எவ்வளோ பெரிய குவியலாக இருந்தாலும் அதை உடைச்சி ஈ முட்டைகளை நசுக்கி மண்ணுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதிக ஊட்டச்சத்து கொண்ட சாணத்தை செரிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு வண்டோட குடலில் சிறப்பான மைக்ரோபயோம் இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் சாணத்தில் இருக்கிற செல்லோஸ் போன்ற பொருட்களை உடைக்குது. இதை வச்சு தான் வண்டோட திறன் நிர்ணயிக்கப்படுது. ஏற்கனவே நம்ம கழுகுகளுக்கு வந்த நிலைமை மாதிரி கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டி பாராசிட்டிக் மெடிசின்ஸுகளும் சாணத்தில் எச்சமாக வெளிவந்து அது சாண வண்டுகளையும் பாதிப்படைய வைக்குது. ஆக ஒவ்வொரு உயிரினமும் தனித்தனியாக இல்லைங்க, எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக இந்த விகழ்ச்சி நமக்கு புரிய வைக்குது. இந்த பூமியை பெரிய விஷயங்கள் தான் பாதுகாக்குதுன்னு நம்ம நினைக்கிறது தப்பு. சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் தான் இங்கே முக்கியமாக இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும். எவ்வளவு செயற்கை இயந்திரங்களை வச்சு நாம் சுத்தப்படுத்தினாலும் இயற்கைக்கு முன்னால் எல்லாமே சிறுசு தான் இல்லைங்களா. நாம் கவனிக்காத பலனில்லைன்னு நினைக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் தான் நமக்கு வாழ தேவையான பல பணிகளை அமைதியாக எங்கு இருக்குன்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு வருதுங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1469 கிலோ ஹெர்ட்ஸில் காலை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. நேரம் 7 மணி. சர்வதேச பெண் பிள்ளைகள் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களுடன் காலை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நியூ திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் குழுக்களில் பாடல் வளம் வருகிறது.

காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடரும் பாடல் பிதாமகன் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் காட்டளைகளில். ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பழனி பாரதியின் வரியில், இளையராஜாவின் இசையில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலே 1669 கிலோஹெர்ட்ஸில் தொடர்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: மதுரத்தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடிஸ் அபபாவில் உள்ள அதுவா நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளரும் நாடுகள் சுயசார்பு நிலையை அடைவதற்கான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்காவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் வளரும் நாடுகளுடனான ஒற்றுமை, ஒத்திசார் சுயாட்சி, பன்முனைத்தன்மை மற்றும் பொதுவான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பனாமாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இக்கட்டான தருணத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்வதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் இறக்குமதி விகிதத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வர்த்தக ஒப்பந்தம் மறுமதிப்பீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், சிலி, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், யுரேஷியா பொருளாதார யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றி

0: என்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள 22 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து கப்பல் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும், வளைகுடா பகுதிகளில் நிலவி வரும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ள கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடுநிலை மற்றும் பாகுபாடற்ற செயல்பாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப உலகின் பிற பகுதிகளில் நடைபெறும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மீதும் அந்த ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதையும், அங்கு அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை அரசியலமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு வலுவான அமைப்புகள், நீதித்துறை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நாட்டையும் போலவே இந்தியாவிலும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் அதற்கான உரிமையை பயன்படுத்துகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிறார் நீதி சட்டம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டங்கள் சீர்திருத்தம், மறுவாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று திரு சூரியகாந்த் கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணிவெடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக எல்லையையொட்டிய பகுதிகளில் கண்ணிவெடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழை காரணமாக சில சமயங்களில் இந்த கண்ணிவெடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அகற்றப்பட்டு வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியா எல்லையையொட்டியுள்ள பகுதிகளில் அந்நாட்டு துணை ராணுவத்தினர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் விமானி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், பிற சவுதி விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனில் இருந்து செயல்படும் ஹவுத்தி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஹவுதிகளுக்கு எதிராக ராணுவ

0: நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபுவை இன்று எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹோக்ஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் சைனசைட்டிஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள்.
3: வணக்கம். மூக்கு சார்ந்த காற்றறைகள் நமது கவாலத்தில் மேல் தாடையுடன் கூடிய மூக்கு துவாரங்களின் இருபுறமும் இரு கண்களுக்கு நடுவிலும் இரு புறவ மேல் பகுதியிலும் ஜோடியாக 6 காற்றறைகள் சைனசஸ் என்று ஆங்கிலத்தில் கூறப்படுவை. மூக்கின் பின்புறம் கபாலத்தின் அடியில் ஒரு காற்றறையும் மொத்தம் 7 காற்றறைகள் உள்ளன. இவற்றில் காற்றுக்கு பதிலாக ஒவ்வாமை காரணம் அல்லது நோய் கிருமி தொற்றினால் வீக்கமோ நீர்கோர்வையோ சலமோ நுங்கு சதை போன்ற சதை கவளங்களோ ஏற்பட்டால் அதை சைனசைட்டிஸ் என்கின்ற பொதுவாக ஒரு வார்த்தையினாலே நாம் விளிக்கிறோம். சிறு வயதில் சிறியதாக இருக்கும் இவை 24 வயதை எட்டும் பொழுது முழு வளர்ச்சி அடைந்து அதனுடைய வேலையை செய்கின்றது. இவற்றின் வேலை என்னவென்றால் காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் சிறு துகள்களை வடிகட்டி மூக்கினுள் அனுப்புவது. மேலும் நாம் பேசுகின்ற பேச்சு மூக்கு சார்ந்த சைனசஸ் என்கின்ற அந்த காற்றறைகளிலே ஒலி அலைகள் படர்ந்து ரெசனன்ஸ் என்று கூறப்படுகின்ற ஒரு நம்முடைய குரலுக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட வடிவத்தையும் கொடுக்கின்றது. சுவாசத்துடன் இந்த பணியையும் காற்று சிற்றறைகள் செய்கின்றன. இயற்கையான மருத்துவ சிகிச்சைகளான குளிர் பொருட்களை தவிர்த்தல், முறையாக வாய் கொப்பளித்தல், மூக்கை முறையாக சிந்துவது, ஒரு நாசியை அடைத்து கொண்டு மற்றொரு நாசியை சிந்த வேண்டும், 2 நாசிகளையும் சேர்த்து சிந்தக்கூடாது, காதில் பிரச்சனை உண்டாகும், ஒவ்வாமையை தவிர்த்தல், ஆவி பிடித்தல், இவை நாம் ஹோம் ரெமெடி என்று சொல்கின்ற வீட்டிலேயே செய்து கொண்ட சிகிச்சையாகும். மருத்துவ சிகிச்சை என்று சொல்லும் பொழுது மூக்கடைப்பை நீக்கும் மருந்துகள் உள்ளன, கிருமி தொற்றுக்கு உரிய ஆன்டிபயாட்டிக்குகள் உள்ளன. ஒவ்வாமையின் சிரமங்களை போக்குவதற்கு நாம் செய்ய வேண்டியவை என்னவென்றால் மூக்கினில் சொட்டு சொட்டு மருந்து அல்லது ஸ்ப்ரே அடித்து கொள்ளுதல். வெயில் காலத்திலே மூச்சு காற்றறைகள் நாம் வெயிலுக்கு செல்லும் பொழுது உள்ளே இருக்கும் காற்று வெப்பத்தால் விரிவடைந்து சூரிய கதிர்கள் வெப்பத்தை வெளித்தொடுத்து உயரும் பொழுது நமது தலைவலியும் அதிகமாகும். சூரிய வெளிச்சத்துடன் காலையில் தலைவலி தோன்றினால் உச்சி பொழுதில் அதிகமான தலைவலி, மாலையாக ஆக ஆக தலைவலி குறைந்து வருவது. இது நாள் முழுக்க தலைவலியை உண்டாகும். அறுவை சிகிச்சை மூலம் நாம் இந்த ஒவ்வொரு

0: ஒவ்வாமையை கட்டுப்படுத்தலாம். ஒவ்வாமையினால் உண்டாகும் தடிப்பை லேசர் மூலம் மூக்கினுடைய வழித்தடத்தில் உள்ள தடைகளை குறைக்கலாம். மூக்குத்தண்டு வளைவு, அதை சரி செய்து காற்று வழிப்பாதையை விரிவாக்கிக் கொள்ளலாம். ஃபெஸ் என்று ஆங்கிலத்திலே கூறும் மூச்சு காற்றறையில் உள்ள சளி சலத்தை நீக்கி காற்றறை வாயில்கள் துகுறுகளாக இருப்பவைகளை விரிவாக்கி பெரிதாக்கி காற்று போய் வர ஏதுவாகும். சுவாசத்தை சீர்படுத்தவும் செய்யலாம். நுங்கு சதை, பிற சதை கட்டிகளை அகற்றி மூக்கு சைனஸ்களை கழுவி சுத்தப்படுத்தலாம். இதனால் நுரையீரல் பாதிப்புகள், பிற்காலத்தில் ஆஸ்துமா வராமல் தடுக்கலாம். நுகர்வு திறனையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்பது வள்ளுவர் வாக்கு.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சைனசைட்டிஸ் பற்றி விளக்கம் அளித்தார் காது மூக்குத்தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 காதில் சீல் வடிதல் பற்றிய விளக்கம் கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான். கடையில் அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்ருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம். நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கலை. காரணம், அப்போது நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டு. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான். எதிரில் நின்னான் ஞானி. அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார். நான் தயாராக இருக்கிறேன்னா, அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆகிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. என்ன செய்ய போகிறேன்ருக்கான். வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா.
0: இதுவரை கேட்டீர்கள் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.
2: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
3: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
2: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
3: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
2: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
3: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
2: என்டர்டெயின்மென்ட்டா.

0: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
0: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம். கரெக்ட்டா?
0: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலி 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைகிறோம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். சர்வதேச பின்பள்ளிகள் தினம் குறித்து பெண்ணை பெற்ற அப்பாவிற்கு தான் தெரியும், தனக்கு பிறந்திருப்பது பிள்ளை இல்லை, தன்னை பெற்ற தாயின் மறு உருவம் என்பது. ஆம் நேர்களை, இன்று பெண் பிள்ளைகளை போற்றும் வகையில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது.

0: பத்து மாதம் சுமக்கவில்லை நீ என்னை, ஆனாலும் பத்திரமாய் பார்த்து கொள்கிறாய் நீ என்னை தாயை போல. ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது.
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், தானே ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு மனப்பாடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று சர்வதேச பெண் பிள்ளைகள் தினத்தை முன்னிட்டு பெண் பிள்ளைகளை போற்றும் வகையாக பாடல்கள் கேட்டுக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்ன கண்ணம்மா. திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். நேர்களை மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் சர்வதேச பெண் பிள்ளைகள் தினத்தை முன்னிட்டு பெண் பிள்ளைகளை போற்றும் வகையாக பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் அபிம் நானும் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சர்வதேச பெண் பிள்ளைகள் தினத்தை போற்றும் வகையில் பெண் பிள்ளைகளை போற்றும் வகையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. எத்தனை பகையானாலும் பார்த்து விடுவேன் ஒரு கையானால் உன்னிடத்தில் தோற்று விடுகிறேன் என் மகளே உன் புன்னகையில். தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிற மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்கும் பாடல் தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.

மனைவியின் சொல் பேச்சை கேட்காத ஆண்கள் உண்டு. தன் மகளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அப்பாக்கள் தான் அதிகம். விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் தொடர்கிறது.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: அப்பாவிடம் தன் கடைசி காலப்பறை மழலையாகவே வாழ்ந்து விட்டு போகிறாள் பெண் குழந்தைகள். தெரி திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது.
5: போச்சு.

0: train services to operate as per the normal schedule today. Navratri, 9-day-long festival to worship goddess Durga, begins with religious fervor and gaiety. Saudi authorities say attack on Riyadh airport killed 12 people and wounded over 300. And in men's cricket, India to take on West Indies in third T20 International in Indore this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி சக்தி உலா
3: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம்.
2: நவராத்திரி என்பது சக்தி தாயை வழிபடும் விழா. மூவருக்கும் தேவருக்கும் முனிவருக்கும் மற்றுமுள்ள யாவருக்கும் அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமே நவராத்திரி என்கின்றன புராணங்கள்.
4: புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் தேவியை வழிபடும் நோன்புதான் நவராத்திரி.
2: மகா சங்கார காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்கிய போது இச்சை என்கிற சக்தியும், அது எவ்வாறு தோன்றியது என்று அறிகின்ற ஞான சக்தியும் தோன்ற கிரியாசக்தியால் உலகம் படைக்கப்பட்டதாம். இச்சை விருப்பம், ஞானம் அறிவு, கிரியா ஆக்கல். எனவே இத்தகைய சக்தி அம்சமான அம்பிகை முதல் 3 நாளில் இச்சாசக்தியாக துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்களில் சகல நலன்களையும் தருகின்ற மகாலட்சுமியாகவும், கடைசி 3 நாட்களில் சரஸ்வதியாகவும் வழிபடுகின்றோம் என்பது சிவாகமங்கள் தருகின்ற உள்ளுரையாகும்.
4: தேவர்கள் முனிவர்கள் என அனைவருக்கும் தொல்லை தந்த மகிஷாசுரனை வதம் செய்ய பார்வதி தேவி ஊசி முனையில் 9 நாட்கள் தவம் செய்து நவசக்தியாக நவ துர்க்கையாக அவதாரம் எடுக்கிறாள்.
2: ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலக எங்குமாய் நின்றாள் என்று அம்பிகையை பாடுகின்றார் அபிராமி பட்டர். ஒன்றாய் அரும்பி சிவமாக நின்று பலவாய் விரிந்து தேவியாக சக்தியாக அருள்மழை பொழிபவரே இறைவன். ஒரு நாள் சிவராத்திரி, 9 நாள் நவராத்திரி.
4: ஒரு சிவனை பலகோடி சிவன்களாக மாற்றுகின்றவள் சக்தி தாய், அவளே மகாமாயா. அப்படி சிறப்பு மிகுந்த நவராத்திரி விழாவிலே அப்பனாம் சிவபெருமானையும் உலகலாம் சக்தியாக ஆற்றல் தருகின்ற தாயையும் ஒன்றாக வழிபட உங்களை கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
2: நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலை வரை பயணித்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வந்துவிட்டோம். இதோ பத்மநாபபுரம் அரண்மனை நம்மை வரவேற்கிறது. இந்த பத்மநாபபுரமே கல்குளம். கிபி 1790 வரை திருவிதாங்கூரின் தலைநகரமாக இருந்தது.
4: குமரி மாவட்ட காஞ்சிபுரம் என்று சொல்லும் அளவு இந்த பத்மநாபபுரம் கோவில்களால் நிறைந்தது. கவி சக்கரவர்த்தி கம்பர் ஒளிபட்ட சரஸ்வதி தேவி அருளும் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில், ஸ்ரீ ராமசுவாமி கோவில் என அரண்மனையை ஒட்டி கோவில்கள் அமைந்த தலமே பத்மநாபபுரம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே உரித்தான சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நடைபெறும் சிவாலய ஓட்டத்தின் 7வது திருக்கோவிலே நாம் இன்று தரிசிக்க வந்திருக்கும் கல்குளம் அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
2: சிவாலய ஓட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கல்குளம் தாலுகாவை சுற்றியுள்ள 12 திருக்கோவில்களை வெறும் பாதங்களில் மாரத்தான் போல ஓடி கடப்பது அல்லது நடந்து தரிசிப்பதுதான் சிவாலய ஓட்டம். மகா சிவராத்திரி நாளுக்கு முந்தைய நாளில் தொடங்கி காவி அல்லது மஞ்சள் ஆடை அணிந்து கையில் விசிறியோடு தேவையை சுருக்கி சிறிய திருநீர் பையினையும் எடுத்துக்கொண்டு கோவிந்தா கோபாலா என்று நாமம் உச்சரித்தபடி நடக்கின்ற அடியவர்கள் தரிசிக்கின்ற 12 திருக்கோயில்கள் என்னென்ன? முஞ்சிரை திருமலை மகாதேவர் ஆலயம், திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம், திருப்பரப்பு வீரபத்ரர் ஆலயம், திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் ஆலயம், பொன்மனை தீம்பிலேஸ்வரர் ஆலயம், திருப்பன்றிப்பாகம் மகாதேவர் ஆலயம், கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில், மேலாங்கோடு காலகாலர் ஆலயம், திருவிடைக்கோடு சடையப்பர் ஆலயம், திருவிதாங்கோடு நீலகண்ட சுவாமி திருக்கோவில், திருப்பன்றிக்கோடு பக்தவத்சலர் ஆலயம், திருநட்டாலம் சங்கர நாராயணர் திருக்கோவில். ஹரியும் ஹரனும் ஒன்றென உணர்த்தும் சிவாலய ஓட்ட நிகழ்வில் 7வது திருக்கோவிலே இன்று நாம் தரிசிக்க வந்திருக்கின்ற அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
4: பத்மநாபபுரம் அரண்மனையின் பின்புறம் அழகுற இயற்கை சூழலில் அமைந்ததே நயினார்

0: கண்ட சுவாமி திருக்கோவில். சைவ வைணவ ஒற்றுமைக்கான மற்றொரு நிகழ்வும் இங்கு உண்டு. நீலகண்ட சுவாமிக்கு ஆராட்டு ஸ்ரீ ராமசாமி கோவில் குளத்திலும், ராமசுவாமியாக அருள் புரியும் பெருமாளுக்கு ஆராட்டு நீலகண்ட சுவாமி கோவில் குளத்திலும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஸ்தலத்தின் கல்குளம் அதாவது பத்மநாபபுரத்தின் பெருமையை தெரிந்து கொண்டோம் தானே.
1: திருக்கோவிலுக்குள் செல்லும் முன் கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோமா? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்கீகாரம் பெற்ற 10 பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் முக்கியமான ஒன்று இந்த பத்மநாபபுரம் திருநீலகண்ட சுவாமி கோவில். கிபி 1551 வேணாட்டை ஆண்ட உதய மார்த்தாண்டவர்மா இந்த திருக்கோவிலை கட்டினார் என்கிறது வரலாறு. தென் திருவிதாங்கூரில் மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயில் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவில் கோபுரம் போல உயர்ந்த கோபுரத்தையும் உடையது.
0: கோபுர தரிசனம் பெற்றுவிட்டோம். இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு எதிரே தெப்ப மண்டபமும் தெப்ப குளமும் உள்ளன. 4 மீட்டர் வரை உயரம் கொண்ட கோட்டை மதில் சுவரும் சுமார் 90 அடி உயரம் கொண்ட கோபுரமும் பிரமிப்பு தர உள்ளே அம்மையும் அப்பனும் தனித்தனி சன்னிதியில் குடிகொண்டுள்ளனர். கோவில் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று பரந்து விரிந்திருக்கிறது.
1: கிழக்கு பிரகாரம் சித்திரசபை என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான இம்மண்டபத்தில் 25 தூண்கள் அத்துணை அழகுற அமைந்துள்ளன. இங்கே தென்புறத்தில் சிவபெருமான் குடிகொண்டுள்ள சன்னிதி வாசலும், வடபுறத்தில் அம்பிகை ஆனந்தவல்லி குடிகொண்ட சன்னிதி வாசலும் நம்மை வரவேற்கின்றன. தனித்தனி கொடிமரங்களுடன் பலிபீடங்களும் கொண்டு நீலகண்ட சுவாமியும் ஆனந்தவல்லி அம்பிகையும் அருள் புரிய காத்திருக்கின்றனர்.
0: இக்கோவிலின் மேற்கே தோட்டத்தில் உள்ள சிவன் ஆதிசிவன் எனப்படுகிறார். இந்த லிங்கத்தின் உயரம் 160 சென்டிமீட்டர். இந்த சிவன் சுயம்புவாக வளர்ந்தவர் என்பது ஐதீகம். வேணாட்டு அரசர்கள் இங்கே இருந்தபோது தரிகட்டு ஓடிய குதிரை ஒன்று இந்த கோவில் இருக்கும் இடத்திற்கு வந்து அடைபட்டு நின்றதாம். அரசன் குதிரை நின்ற இடத்தில் சுயம்புவான லிங்கத்தை கண்டான். அந்த இடத்தில் ஒரு கோயிலை கட்டினான் என்பது இக்கோவிலின் தல புராணம்.
1: ஆதி மூல சுவாமியாகிய நீலகண்ட சுவாமி உயரமான திருமேனி கொண்டு லிங்க ரூபமாக சுயம்புவாக அருள் பாலிக்கின்றார். அம்மன் கோயில் கருவறை சிவபெருமானின் சன்னிதிக்கு வடக்கே உள்ளது. இங்கும் முன்மண்டபம் உள்ளது. அம்மை ஆனந்தவல்லி நின்ற கோலத்தில் வீற்றிருக்கும் இங்கு கருவறையை சுற்றி பிரகாரம், சுற்று மண்டபம் அத்தனையும் அழகுற அமைந்திருக்கின்றன.
0: இங்கு பள்ளியறையும் நந்தி மண்டபமும் உள்ளன. அம்பிகையின் சன்னதி வாசலில் அம்மையை வழிபட்டபடி இத்திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்த மன்னர் மார்த்தாண்டவர்மா, திருமலை நாயக்கர் இருவரும் சிற்பமாக உள்ளனர். ஆம், மதுரையில் வழிபட்ட மீனாட்சி அம்மையை தாம் இங்கும் வழிபட வேண்டி இங்கே கிளிக்கு பதில் தாமரையை கையில் ஏந்திய உருவாக ஸ்தாபித்தார் திருமலை நாயக்கர்.
1: மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகிறது. அந்நாள் அகமகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னால் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்று சர்வலோகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் ஆதி பராசக்தி அவளே ஆனந்த வடிவுடையவள். அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் தம் அகமகிழ்ந்து ஆனந்தமே அருள்பவள் இந்த தாய். இந்த திருக்கோவிலின் போற்றி நம்மிடையே பேசும் போது,
2: அம்மே சரணம் ஆயி ஆனந்தவல்லி அமிர்தடி ஸ்ரீ மாயி மாயா சுரூபி மாமதமி திறங்கி யோகி யோகாசனஸ்தி புவனசங்கி ஐங்கிரேகன் நமஸ்தேவம் அம்மே நாராயணா.
3: என் பேர் அனந்தகிருஷ்ணன். நீலாண்ட சுவாமிகள் போற்றியா இருக்கேன். இது வந்து திருமலை நாயக்கர் பேரில் உள்ள கோவில். திருமலை நாயக்கரும் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவும் பயங்கர ஃப்ரெண்ட். இவர் அங்க போறது, அவர் இங்க வந்து பகவானை பாக்குறது. அப்படி இந்த காலத்துல மீனாட்சியே நம்ம இங்கே கல்குளம் பிரதிஷ்ட பண்ணா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டு திருமலை நாயக்கர்கிட்ட கேட்கவும் அவரு சரி சொல்லவும் பிரதிஷ்ட பண்றதுக்கு விக்கிரகங்கள்லாம் அடிக்க கொடுத்த நேரத்துல பாழ் மார்த்தாண்டவர்மா மகாராஜா கனவுல வந்து விக்கிரகங்கள் அடிக்க வேண்டாம், என்னுடைய விக்கிரகம் குளத்துல மிதக்கிறது, அதை எடுத்து பிரதிஷ்ட பண்ணா போறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் போய் எப்படி நான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா மேல பூச்செண்டு மிதக்கும், அந்த இது அடியில பார்த்தாச்சுன்னா விக்கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை போய் பார்த்து எடுத்து பிரதிஷ்ட பண்ண விக்கிரமாக ஆஹா என்ன ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்பாளுக்கு ஆனந்தவல்லி ஆனந்தேஸ்வரிங்கிற பேர். அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் நவராத்திரி பூஜைகள்லாம் பயங்கர கேமமா நடந்துட்டு இருக்கு. அம்பாள் குருவில் இருத்தி 10 நாளும் காலம்புற பூஜை, சாயங்காலம் பூஜை, அப்புறம் வந்து சுமங்கலி பூஜை நடக்கும். 2வது சுமங்கலி பூஜை முடிஞ்சு மாங்கல்ய பிரசாதங்கள் வந்து சுமங்கலிமாருக்கு பிரசாதமாட்டு கொடுப்போம். 10வது நாள் தெப்ப திருவிழா நடக்கும். உள்ள எழுந்தளிப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அம்பாள்கிட்ட வந்து மனசு ஆனந்தமாக்கிதா அப்படின்னு கேட்டா அவள் எல்லா சௌபாகியமும் தருவா.
0: ஆனந்தவல்லியாக அருள்மழை பொழியும் தேவியை குழந்தை பேருக்காகவும் மாங்கல்ய பாக்கியத்திற்காகவும் திருமணம் வேண்டியும் தரிசிக்க வருபவர்கள் 1000 1000. அம்பிகையை மனதால் மனதார வேண்டிக் கொள்வோம். ஆனந்தம் எங்கும் நிறையட்டும் என்று.
1: திருக்கோவிலுக்கு வந்துள்ள பக்தர்கள் ஒரு சிலரின் அனுபவத்தை கேட்டு அறிந்து கொள்வோமா?
4: என்னுடைய பெயர் கோமதி.

0: கேரளபுரம் தான் என்னுடைய சொந்த ஊர். ஆனந்தவல்லி அம்மன் கோவில் எங்க பாட்டி தாத்தா வகையில எங்களுக்கு ஒரு குலதெய்வம். வேணாட்டு அரசர்களின் முக்கியமான ஆட்சி தளமாக கல்குளம் விளங்கியது. இங்கு சிவபெருமான் நீலகண்டேஸ்வரராகவும் அம்பிகை ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனாகவும் அருள் பாலிக்கின்றனர். இந்த ஆனந்தவல்லி அம்மனை போற்றியே திருவிதாங்கூர் மன்னர் சுவாதி திருநாள் ஆனந்தவல்லி என்ற புகழ்பெற்ற நீலாம்பரி ராக கீர்த்தனையை இயற்றியுள்ளார். சுவாதி திருநாளின் சேத்திர கீர்த்தனைகளின் பட்டியலிலும் இது தேவி ஆஃப் பத்மநாபபுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த அம்மன் திருவிதாங்கூர் அரச மரபு, பத்மநாபபுரம் நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கர்நாடக இசை மரபு ஆகியவற்றோடும் தொடர்புடைய சிறப்புமிக்க அம்பிகை.
1: என் பேரு சுகுணன், தக்கலேதான். புராதன கோவில் அம்மா நிக்கிறது போல உள்ள உருவம், தத்ரூபமாட்டு பாத்துடலாம். மதுரை மீனாட்சி அம்மா தெய்வத்தை பார்க்க போல நமக்கு அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நாங்க இங்கதான் வர்றது.
2: பத்னலதா, டே மார்க்கெட்டு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தக்கல, ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் உள்ள இது பேசியாச்சு. இப்ப என்ன வீட்டு பக்கத்துல உள்ளவங்க தான் நமக்கு இந்த ஒரு கோயிலு போவோம் அப்படின்னு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோயில போட்டி நாங்க சொல்றோம். அப்படி மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு, அவங்க கேட்காங்க பையன் யாரு அப்படின்னு. பையனை பேர் என்ன பூஜை எல்லாம் பண்ணி ஒரு வாரானோடனே அப்போ இந்த தெய்வம் தான் இவங்களுக்கு என்ன பிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் நாங்க இத்தனை வருஷம் மட்டும் வந்துட்டு இருக்கோம்.
3: என் பேரு கீதிகா, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கைக்காம இருந்தா, அப்ப நான் என்ன பண்ணேன், சிவன் சாமி பேரும் பார்வதி சாமி பேரும் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன், கைக்க எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கிடைச்சி.
4: அஸ்வஜித், நாங்க சின்ன வயசுல விட்டே நாங்க வருவோம்.
5: சீதை பத்மநாபபுரம் அம்மையை வேண்டதும் அவங்க கைவிடவே மாட்டாங்க. பத்து நாளும் பூஜை வச்சு நவராத்திரியை கொண்டாடி அம்மை நல்லா வழிபட்டு மக்கள் நல்லா போயிட்டு வாங்க. ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரணே திரோம்பையே கௌரி நாராயணே நமசுதே சச்சிஸ்தே விநாசானாம் சக்திபூதே சனாதனே குணசரே குணமயே நாராயணே நமசுதே.
6: இத்திருக்கோயிலில் பரிவார தெய்வங்களாக அம்மைக்கும் அப்பனுக்கும் நடுவே உக்கத்து பிள்ளையாராக கணபதியும், சாஸ்தா, பூதத்தான், மாடன் தம்புரான், ஆதி மூல சிவன் சன்னதிகள் ஆகியன உள்ளன. சிறிய கருவறையில் நடராஜரும் சிவகாமி அம்மையும் செப்பு படிமங்களாக அருள் புரிகின்றனர்.
7: உண்மையில் இத்திருக்கோவில் சிற்பக்கூடமே. இங்கே கலைநுட்பமுடைய சிற்பங்கள் ஏராளம் உள்ளன. கர்ணன், கங்காளநாதர், வேணுகோபாலன், அர்ஜுனன் தபஸ் போன்ற சிற்பங்கள் உள்ளன. இவை ஆளுயர கருங்கல் சிற்பங்கள். விளக்கேந்திய பாவை பலவகை ஆபரணங்களை அணிந்திருக்கிறாள். இவள் தலைமுடியை பின்னி போட்டிருப்பது நுட்பமாக காட்டப்பட்டுள்ளது.
6: அம்மன் கோவிலின் முன்பகுதி மண்டபத்தில் ஒப்பனை பெண், வில்லுடன் ராமர், பாம்பு படுக்கையில் சிவன் என இன்னும் சிற்பங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம்.
7: இக்கோவிலின் தலவிருட்சம் வில்வம். இங்குள்ள கல்வெட்டுக்கள் வட்டெழுத்தால் ஆனவை. கிபி 1237 கல்வெட்டு வேணாட்டு மன்னன் இக்கோவிலுக்கு நிலம் அளித்ததை கூறுகிறது. கிபி 1577 ஐப்பசி மாதம் 9 கும்பாபிஷேகம் நடைபெற்றதை ஒரு கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. மற்றொரு கல்வெட்டு 1579 இரண்யவர்மன் என்ற வேணாட்டு அரசன் இங்கு பணி செய்ததை சொல்கிறது.
6: இக்கோவிலில் அனுதினமும் காலை 5:30 நடை திறக்கப்பட்டு நிர்மாலய பூஜையும், காலை 6 உஷ பூஜையும், காலை 10 அளவில் அபிஷேகமும், முற்பகல் 11 உச்சகால பூஜையும் நடைபெறுகின்றன. மாலை 5 நடை திறக்கப்பட்டு 6:30 சாயரட்சை தீபாராதனையும், 7:30 அர்ச்சாம பூஜையும் நடைபெறுவது வழக்கம்.
7: அம்பிகைக்கு நவராத்திரி விழா, சிறப்பு திருக்கல்யாண திருவிழாவும் நடைபெறுகின்றன.
6: துர்கா லட்சுமி சரஸ்வதியாக சக்தியை வழிபட்டு வெற்றியாம் விஜயத்தை அடையும் நவராத்திரியின் முதல் நாளில் மனதிற்கு ஆனந்தம் அருளுகின்ற அம்பிகையை வழிபட்டோம். மன உறுதிக்கு அடையாளம்தான் துர்க்கை. மனம், மொழி, மெய்யாலே தேவியை வழிபட்டு என்றென்றும் நிலைத்த ஆனந்தம் பெறுவோம்.
7: எத்தனை மங்களங்கள் அத்தனை நல்க வல்லாள், எத்தனை மறைகள் உண்டோ மறைபொருள் அவளே ஆவாள். பித்தனை மணந்த அந்த பேச்சியின் பாதம் தன்னில் விழுபவர் எழுகின்றார்கள். எல்லாருக்கும் ஆனந்தவல்லியம்மை கல்வியும் செல்வமும் வீரமும் கடிதே தந்து வெற்றியருள வேண்டி வணங்கி நிலையம் திரும்புகிறோம்.
8: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் ஐ மணிகண்ட பிரபு. அமைப்பு

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக குக்கு திரைப்படத்திலிருந்து கல்யாணி நாயர், பிரதீப் குமார் குரல்களில் சந்தோஷ் நாராயணன் இசையில் யுக பாரதியின் வரிகளில் பாடல் வளம் வருகிறது காட்டளைகளில்.

மதுர தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவாக கபாலி திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் குரல்களில், சந்தோஷ் நாராயணன் இசையில், உமாதேவியின் வரிகளில் பாடல் வளம் வருகிறது காற்றலிகளில்.

0: மதுரத்தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: 9 மணி, ஆகாஷவாணி. இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் நவராத்திரி இசை விழா, டாக்டர் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ். பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வக்ரதுண்ட ஸ்லோகம் தொடர்ந்து ஸ்ரீ மகா கணபதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கௌளி ராகம் மிஸ்ர சாப்புதாலம்

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ பாலசுப்ரமணிய முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பிலகரி ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.
1: தொடர்

நேரம் இப்பொழுது 9:31. இன்றைய நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ். பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிறைவாக கமலாம்பிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ரூபகதாளம்.

நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ். பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வடசென்னை திரைப்படத்திலிருந்து பாடல் வளமர காத்திருக்கிறது. இந்த பாடலை பாடியிருப்பவர் சித் ஸ்ரீராம் குரலில். பாடல் வளமருகிறது சந்தோஷ் நாராயணன் இசையில், விவேக் வரிகளில் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கயல். ஹரிசரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் பாடல், யுகபாரதியின் வரியில் டி இமான் இசையில் பாடல் வலம் வருகிறது.

0: அப்பா டிராபிக் சிக்னல் மாற போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 96 திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது காட்டளைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத் தொடர்ந்து பாடல் காட்டளைகளில் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்து இடம்பெற இருக்கும் திரைப்படம் மாதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வர காத்திருக்கிறது. கேட்போம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வளமுறையாக காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்து வழங்கும் திரைப்படம் வைதேகி காத்திருந்தால்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வர காத்திருக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
6: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
6: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
7: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க
7: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவ

0: தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குநர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வருகிறது.
2: பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் இணைக்கப்படுத்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியை நிறைவாக வருவது எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது காற்றலைகளில்.

நீர்கள் இனி இணையலாம் மதுர தண்டல் நிகழ்ச்சியில். மதுர தண்டல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வர காத்திருக்கிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் வளம் வர காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் இனி அடுத்து வரும் பாடல் முத்துக்காளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:29.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொதுநலம்
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலயம் 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:36. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பூவரசன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அமரன். இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் குரலில் அமரன் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் குரலில் பாடல் வளம் வர காத்திருக்கிறது.

நேரம் 11:47. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்திலிருந்து இப்ராஹிம் பவதாரணி குரலில் பாடல் வளம் வருகிறது.

0: மதுர தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்து வழங்கும் பாடல் கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா கோள்களில் பாடல் காற்றாலிகளில்.
1: Yes, I love this idiot. I love this lover.

cuya. Tuca de ver y con cuya. Negrile, nale y le. Y en bodum la raya.

0: மதுர தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே.
1: நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா, ராஜா வி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, ராஜா ராஜா.
0: நேரம் 12 மணி. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மதியம் 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி கேட்கலாம் நமது நிலையத்தில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 தேசபக்தி பாடல் சென்னை அஞ்சலாக, 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரடி ஒளிபரப்பின் நிறைவில் மாலை 4 பெண் ஒன்று கண்டேன் நாடகம் ஒளிபடும். மாலை 5 குட்டிஸ் நேரம், மதுரை கோசாக்குளம் CEOA பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:30 கிராமிய தண்டல், மதுரை மாவட்டம் கீரைத்துறை வி மாரிமுத்து குழுவினர் வழங்கும் நவராத்திரி குறித்த

0: மேடை நாடக பாடல்கள் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிகழ்ச்சியும் நேரமும் தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களை. மாலை 6:10 ஒரு பட பாடல், 6:30 மாநில செய்திகள், சென்னை இளந்தாஞ்சல் செய்தி கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். கத்திரி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டணம்பட்டி சேர்ந்த லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி ஒன்று, வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். பத்து மணிக்கு ரவிவார்ஷி அகில பாரதிய சங்கீத் சபை, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நமது நிலையத்தில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சியில் பற்றிய அறிவிப்பு, நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

0: Authorities in Nepal have issued evacuation warnings for settlements along the Buri-Gandaki River in Gorkha district after a sudden rise in water levels swept away several houses early this morning. In men's cricket, India will face West Indies in the third T20 international at the Holkar Stadium in Indore today. The match will begin at 7 p.m. Indian Standard Time. The five-match series is currently level at 1-1. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சங்கீத சாரல் ஆர் சரண்யா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எல் சுதர்சன் சீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். முதலில் தேவ தேவ கலையாமி என தொடங்கும் சுவாதி திருநாள், மாயா மாலவ கௌளை ராகம், ரூபகதாளம்.

பளிஞ்சு காமாட்சி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், மாதவ மாவதை ராகம், ஆதிதாளம்.

0: சங்கீதசார நிகழ்ச்சியில் ஆர் சரண்யா அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். எல் சுதர்சன் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். 4,90,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வழிபடுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி 100 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 11 அமைச்சகங்களின் 36 மத்திய அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநில அரசின் திட்டங்களுடன்

0: செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் விவசாயத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தவும், பாசன வசதியை அதிகரிக்கவும், வேளாண் கடன் வசதி வழங்கவும், சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், துர்கை அம்மனின் ஆசியுடன் அனைவருக்கும் வலிமை, தைரியம், ஞானம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சைலபுத்ரி அம்மனின் பாதங்களை தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அம்மனின் அருளாசியால் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த அவர் வாழ்த்தியுள்ளார். குஜராத்தில் காந்திநகர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். காந்திநகர் நகராட்சிக்கு உட்பட்ட 44 தொகுதிகளில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி 130 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2,59,000 வாக்காளர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்த 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று குஜராத்தின் துறைமுகங்கள் இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் நாட்டின் நெடுந்தூர கடலோர பகுதி உள்ள மாநிலமாக திகழ்கிறது. திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து குஜராத்தின் கடல்சார் திறனை உருவாக்கினார். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இப்பகுதிகளில் தொழில் கட்டமைப்பை அவர் மேம்படுத்தினார். குஜராத்தின் துறைமுகங்களை மின்சார தொகுப்புகளுடன் இணைத்து, சாலை வசதிகளை மேம்படுத்தி, ரயில் தடங்கள் அமைத்து, தொழில் மையங்களை உருவாக்கி அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா, ஹசிரா மற்றும் பிபாவாவ் துறைமுகங்கள் இத்திட்டத்தின் கீழ் வளர்ச்சியடைந்துள்ளன. குஜராத்தில் வெற்றிகரமாக அமல்படுத்திய இந்த திட்டம் நாடு முழுவதும் சாகர்மாலா திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2014-2015 நிதியாண்டில் 1,561 மில்லியன் டன்னாக இருந்த துறைமுகங்களின் கையாளும் திறன் தற்போது 2,817 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் கடல்சார் திட்டங்கள் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட துறைமுக விரிவாக்க திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத் மாநிலம் தற்போது சரக்கு பெட்டக உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக தேசிய கப்பல் வாரிய உறுப்பினர் திரு ராகுல் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடலோர பகுதிகளை பொருளாதார மையங்களாக மாற்றி துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் உலக அளவில் கடல்சார் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
0: சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா முழு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியா ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த

0: தாக்குதலில் 309-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று தெரிவித்துள்ளார். எகிப்து, கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோர்கா மாவட்டத்தில் புதி கந்தக்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. சும்னுப்ரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிசூலி வரையிலான புதி கந்தகி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்லிங், லோக்பா பகுதிகளில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கைது செய்யப்பட்ட சிஜேபி கட்சியின் அபிஜித் திப்கே, அசுதோஷ், சௌரவ்தாஸ் ஆகியோர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மார்கோவில் 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி 275 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் அணி முதல் நாள் உணவு இடைவேளையில் 1 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 20 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல் ஒன்று. பி. ஜெயச்சந்திரன் பாடியுள்ளார்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: விளம்பரங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: உங்களோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
4: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
4: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
5: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
3: எங்க?
5: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஜாட ஜாட ஜாட ஜாட.
7: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
7: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
8: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
7: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
8: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
7: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
9: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
8: அடியாத்தி, இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
7: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
8: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
9: போதாமல் ஒரு நாளும் இருக்க
10: விளம்பரங்கள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
11: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay.
12: Prime Minister Narendra Modi arrived in Chennai this morning, where he will inaugurate projects worth 13,000 crore rupees. The Prime Minister held a roadshow en route to the venue of the event at Porur in Chennai, where he flagged off the metro rail service from Porur to Ponnamalai. The Prime Minister travelled along with the Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay on the metro rail. The 14.5-kilometre metro rail service features a unique 3.7-kilometre double-decker structure with advanced signalling systems designed to support driverless operation. The Prime Minister will dedicate and inaugurate railway infrastructure projects worth over 750 crore rupees, including 5 Amrit stations at Palani, Vellore Cantonment, Ambasamudram and Paramakuri and Namakkal, which have been redeveloped under the Amrit Bharat station scheme. Later, Mr. Modi will leave for the IIT Madras campus, where he will dedicate the Sudha Gopalakrishnan Brain Center and perform Darshan and Puja at Jal Kandeshwarar Shiva Temple. Delhi Metro Rail Corporation has informed that the entry and exit gates of all 45 metro stations, which were closed due to security reasons, are now open. Meanwhile, the Delhi police said that a lot of videos have been circulated on social media depicting incidents of the past, incidents of other states, or AI-generated content designed to evoke feelings of unrest among the general public. Delhi police advised people to restrain themselves from forwarding such posts and spreading such news. CJP's Abhijit Dipke, Ashutosh Raka and Saurav Das, who were placed under preventive arrest yesterday, have been released by a special executive magistrate court in New Delhi today. According to the Delhi police, all due legal procedures were followed and the three individuals were produced before the special executive magistrate, Delhi Cant, this morning. The police said that they were released upon furnishing a surety bond of 50,000 rupees for maintaining peace and good behaviour for a period of 1 year. The Supreme Court today directed authorities to ensure that people gathering peacefully are not illegally detained and that the free movement of people is allowed subject to traffic regulations. It also called for a review of barricading arrangements in Delhi and directed the centre to ensure the metro services operate

கே ஸ்வர்ணா பாடிய மெல்லிசை பாடல் ஒன்று கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் மற்றொரு பாடலை. பி மதுரை பாடியுள்ளது.

0: நேயர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
2: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
2: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
1: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம். இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 1962 தொடங்கி 1965 இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில்

0: சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார். உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தார். அதனைத் தொடர்ந்து
1: இப்போது
0: மூளை, அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
1: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு. அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும் தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டுருக்காரு.
0: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை, அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
1: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த பார்க்க முடிஞ்சுது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
0: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்பமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
1: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா, NH83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், NLC தூத்துக்குடியில் 250 மெகாவாட் 500 MWH பெஸ் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போகிறாரு.
0: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட கால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா,

0: புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இண்டியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சி காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நலப்பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
1: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோடு கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெல்லிசை பாடலை கேட்கலாமா?

சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்க

0: அறிவிக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கானல்லூர் பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் 4 எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட க்ரூயிஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல் கொள்முதல் விநியோகம் பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி நாமக்கல் பரமக்குடி அம்பாசமுத்திரம் வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்கு. அதிலையும் நம்ம கலந்துக்க போகிறோம்.
0: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிஃப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடி வரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார்.

0: அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
1: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் 2ம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
0: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4000 மாணவர்கள், அப்புறம் 1250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இது பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
1: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
0: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோட முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்பமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை, உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடிக் கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம்

0: ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன், அங்கு கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்களெல்லாம் அவங்கள்ட்டேருந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 தொடங்கி 1965 கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகாபெரிவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள், சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள். வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலை கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகாபெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் ஐஐடியின் இயக்குனர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேறு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
0: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், பிருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற

0: போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
1: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
0: ஒரு புறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
1: சற்று முன் 6 கம்பெனி CEOக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த சிஇக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
0: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி அறிவியல், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது ஐஐடி மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ் தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat.
1: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
0: May we now humbly request the honorable

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களை, ப்ரொஃபஸர் காமக்கோடி அவர்களை, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை, ஐஐடியை சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாயம் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டுகளை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்கள் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது, இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களினுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்முடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலகத் தலைவர்களை வரவேற்று தமிழர்கள்

0: அளவுக்கு உலக அரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமும் வருமிடத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில் ஐநா சபையில் நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்கவு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture, we humbly

0: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
1: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay Avargal, to address the gathering.
2: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். On behalf of the government and the people of Tamil Nadu, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai kadandha panbaadugalaiyum avatrai indralavum uyirpudan peeni paadugaathu varum மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days. We are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் நமது அரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்து கல்வி, சுகாதாரம், வேளாண் வளர்ச்சி, மீனவர் நலன் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. Tamil Nadu has always been a foundation for India's economic, social and cultural progress. ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது அதன் பலன் நேரடியாக மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே நமது அணுகுமுறை. தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். ப்ரெசன்ட்லி Chennai Metro Rail have 54 kilometers of operational line in Phase 1. Corridor 4 of Phase 2 of the Chennai Metro Rail project covering 14.64 kilometers from Poonamalli bypass to Vadapalani has been inaugurated today and about 104 kilometers of metro rail network under phase 2 is currently under construction.

0: I take this opportunity to request that phase 3 of the Chennai Metro Rail project, covering approximately 65 km from airport to Kilambakkam, Poonamalli to Sungwar Chatram and Coimbatore to Pattabhiram, be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honourable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honourable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6th laning of the Chengalpattu Trichy section of GST Road NH32, the 6th laning of the Trichy Panchapur Jayapuram Karur section of NH81, the 6th laning of the Karur Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Sholavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honourable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honourable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honourable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2ம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வாபு சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி, காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் IIT மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மெஷின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொளியையும் காண இருக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH83 four-lane Tiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and V.O. Chidambaranar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam New Railway Line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects.

0: तमिलनाडु के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, चीफ मिनिस्टर सी जोसेफ विजय जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, हिंदू तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: இட் இஸ் எ பிளேசர் டு பி இன் சென்னை வித் ஆல் ஆஃப் யூ. திஸ் இஸ் எ ஹிஸ்டோரிக் டே ஃபார் தமிழ்நாடு. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier, others will strengthen industry and trade together. They will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில் துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை

0: அரசும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
1: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ணிய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்ர பூமி தமிழ்நாடு. ஔர் இஸ் கார்யக்ரம் மே ஆனே சே பஹலே முஜே ஜல் கண்டேஸ்வர் மந்திர் மே பகவான் சிவ் கா ஆசீர்வாத் பிராப்த கர்னே கா சௌபாக்ய பி மிலா ஹை. மே தமிழ்நாடு கி தீர்த்த பூமி சே சபி தேசவாசியோ கோ நவராத்திரி கி ஹார்திக் சுப்காமனாயே தேதா ஹூன்.
0: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
1: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஔர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் ஹமே ராஷ்ட்ர சேவா கே பிரதி ஔர் அதிக சமர்ப்பண சே காம் கர்னே கி பிரேரணா தேதா ஹை. மே இஸ் மஞ்ச் சே இன் தோனோ மஹான் விபூதியோ கோ நமன் கர்த்தா ஹூன்.
0: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளும் ஆகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
1: நண்பர்களே, அபி குத் தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹா கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே அநேக நய அவசர் பேதா கர் சக்தி ஹை. இஸ் விஜிட் கே அலாவா முஜே சென்னை மெட்ரோ கே ஏக் ஔர் ஸ்டேஜ் கோ பி ஜனதா கோ சமர்ப்பித் கர்னே கா அவசர் மிலா ஹை.
0: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத்துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த வருகையை தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
1: நண்பர்களே, மந்திர் சே மெட்ரோ தக் தமிழ்நாடு கே அனுபவ் யஹி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்னி சாஸ்கிருதிக் சக்தி சே பிரேரணா லேதா ஹை, விஜ்ஞான் கி பிரகதி சே ஆகே படதா ஹை ஔர் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜரியே நய அவசரோ கா நிர்மாண் கர் ரஹா ஹை. ஹமாரி விராசத் ஔர் பவிஷ்ய கி ஹமாரி ஆகாங்க்ஷாயே சாத் சாத் ஆகே பட் ரஹி ஹை.
0: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம் இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
1: நண்பர்களே, குத் தின் பஹலே ஹி ஆப் சப் கே ஆசீர்வாத் சே தேசவாசியோ கே பிரேம் கே காரண் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கே ரூப் மே

0: मैंने 25 वर्षों का एक महत्वपूर्ण पड़ाव पार किया है। अक्टूबर 2001 में मैंने मुख्यमंत्री के रूप में शपथ ली थी और तब से देशवासियों ने सीएम और फिर पीएम के रूप में सेवा करने का अवसर दिया है। 25 वर्षों के इस कालखंड में डेमोक्रेसी की दो शक्तियों में मेरा विश्वास लगातार मजबूत हुआ है। फर्स्ट पीपल ऑफ कंट्री, सेकंड कोऑपरेटिव फेडरलिज्म। मैं हमेशा राज्य के विकास से देश के विकास का मंत्र लेकर चला।
1: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே न सिर्फ उन एस्पिरेशंस को पूरा करने का प्रयास किया बल्कि ये कोशिश भी की कि हर राज्य अपने एस्पिरेशंस गोल्स को पूरा कर सके.
1: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் संवाद करने का अवसर मिला था. और जब मैं पीएम बना तब भी जयललिता जी, ओ पनीरसेल्वम जी, ई पलानी स्वामी जी और एम के स्टालिन जी, इन नेताओं के साथ काम करने का मुझे अवसर मिला. सरकारें बदलती रही लेकिन तमिलनाडु के डेवलपमेंट और यहां के लोगों की सेवा का मेरा संकल्प हमेशा अटूट रहा. और आज इसी संकल्प के साथ हम मुख्यमंत्री जोसेफ विजय जी के साथ मिलकर तमिलनाडु के विकास की इस यात्रा को आगे बढ़ा रहे हैं.
1: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
0: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடுமே अर्बन डेवलपमेंट हमारी एक बड़ी प्रायोरिटी है. मेरा हमेशा से यह मानना रहा है अर्बनाइजेशन एक चैलेंज नहीं बल्कि अपॉर्चुनिटी है.

0: और इसमें पब्लिक ट्रांसपोर्ट की बहुत बड़ी भूमिका होती है। ट्रांसपोर्टेशन अच्छा हो तो इससे लोगों की ईज ऑफ लिविंग बढ़ती है।
1: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
0: ஹம் சப்கோ பதா ஹை, பெஹதர் டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ஃப் சட்கே சௌடி கர்னா காஃபி நஹீ ஹோதா, ஆதுனிக் ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹை. ஆர் இஸ்லிய பீதே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹை. 2014 மே தேஷ் கே சிர்ஃப் 5 सिटीज में मेट्रो चलती थी, आज देश के 25 सिटीज में मेट्रो की सर्विसेज ऑपरेट की जाती है।
1: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல, நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 ஆண்டிலே நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
0: 2014 में देश का मेट्रो नेटवर्क 250 किलोमीटर्स के करीब था, 250 किलोमीटर्स। आज ये नेटवर्क 1100 किलोमीटर से ज्यादा हो चुका है। मुझे प्रसन्नता है कि आज चेन्नई मेट्रो के इस एक्सपेंशन से ये नेटवर्क और बड़ा हो रहा है। और ये काम इसलिए किया गया है ताकि चेन्नई में रहने वाले सामान्य जन, यहां की वर्किंग फैमिलीज, यहां के स्टूडेंट्स और सीनियर सिटीजन्स, सबका सफर आसान हो, उनकी यात्रा कुछ समय में पूरी हो सके।
1: 2014 ஆம் ஆண்டிலே தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும். அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய பணியின் நோக்கம்.
0: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா ஹை. இஸ்லிய கேந்திர சர்க்கார் तमिलनाडु जैसे राज्यों में मैन्युफैक्चरिंग को प्रमोट कर रही है। तमिलनाडु का मैन्युफैक्चरिंग सेक्टर, यहां के लघु उद्योग, इनमें काम करने वाले हर व्यक्ति पर, हर भारतवासी को गर्व है। और आज केंद्र सरकार के अभियान, चाहे वो मेक इन इंडिया हो या वोकल फॉर लोकल, वो तमिलनाडु को भी लाभ पहुंचा रहे हैं।
1: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும்

0: இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட்ஸ் டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட்ஸ் கா ஹர் ராஜ்யமே கேந்திர சர்க்கார் ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹை ஆர் இன்ஹி கோஷிஷோ கா பரிணாம் ஹை ஆஜ் ஹம் துனியா கே செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரர் ஹை. 2014 சே அப் தக் ஹமாரே எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் 11 டைம்ஸ் படே ஹை, ஹமாரே டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 50 டைம்ஸ் படே ஹை, ஆர் ஹமாரே இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் நே பி நயா ரிகார்ட் பனாயா ஹை.
0: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
1: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் கி இஸ் க்ரோத் கே காரண் தேஷ் மே நௌஜவானோ கே லியே லாக்கோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஜாப் பனி ஹை ஆர் பாரத் கி இஸ் மேனுஃபேக்சரிங் க்ரோத் மே தமிழ்நாடு கே லோகோ கா பஹோத் சரானிய யோக்தான் ரஹா. ஆஜ் ஹம் அட்வான்ஸ் லூப்ரிகன்ட் பேஸ் ஆயில் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் கர் ரஹே ஹை. இஸ்ஸே யஹான் நயே ரோஜ்கார் பி பனேங்கே ஆர் தேஷ் கே இம்போர்ட்ஸ் கோ கம் கர்னே மே பி மதத் பஹோத் படி மதத் மிலேகி.
0: தயாரிப்பின் இந்த பயணம் காரணமாக தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
1: எக் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் செக்டர் பனானே கே லியே ஹமே அச்சி ரோட் சாஹியே ரா மெட்டீரியல் கே ட்ரான்ஸ்போர்டேஷன் கே லியே ரயில்வே ஆர் போர்ட் சாஹியே ஆர் ஜப் ஐசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பன்தா ஹை தோ இஸ்ஸே அலக் அலக் லெவல்ஸ் பர் பஹோத் சாரே ரோஜ்கார் பி பன்தே ஹை.
0: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
1: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹை டு இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை டெக்னீஷியன்ஸ் கோ வொர்க் வொர்க்கர்ஸ் கோ ஹர் கிசி கோ ரோஜ்கார் மில்தா ஹை. சிமெண்ட் ஸ்டீல் ஆர் இக்விப்மெண்ட் சே ஜுடி ஃபேக்டரிஸ் மே சோட்டி கம்பெனியோ பி ரோஜ்கார் கே அவசர் பன்தே ஹை ஆர் ஜப் ப்ரோஜெக்ட் பூரா ஹோ ஜாதா ஹை தோ அச்சி கனெக்டிவிட்டி கே காரண் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீசஸ் கோ ஆகே படானே மே மதத் மில்தி ஹை. இஸ்லியே ஆஜ் ஜின் ரேல் ஆர் ரேட் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் ஆர் லோகார்பண் ஹோ ரஹா ஹை வோ தமிழ்நாடு கி ப்ரகதி கே லியே பஹோத் மஹத்வபூர்ண் ஹோனே வாலா ஹை.
0: கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால் பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட் எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.

0: वेलकम। आज देश में पोर्ट इंफ्रास्ट्रक्चर को भी मजबूत बनाया जा रहा है ताकि शिपिंग सेक्टर नई ऊंचाइयों तक पहुंच सके। इसमें भी तमिलनाडु की बहुत बड़ी भूमिका है। इसी दिशा में केंद्र सरकार ने हाल ही में एक महत्वपूर्ण फैसला लिया है। करीब 17,000 करोड़ रुपीज के इन्वेस्टमेंट से थूथुकुडी के बीओसी पोर्ट को वर्ल्ड क्लास मेगा कंटेनर और ग्रीन एनर्जी हब के रूप में विकसित किया जा रहा है। जब ये प्रोजेक्ट पूरा होगा तब यहां दुनिया के अल्ट्रा लार्ज कंटेनर वेसल्स भी आसानी से पहुंच पाएंगे। ये हमारे तमिलनाडु को इंडस्ट्री और ट्रांसपोर्ट का ग्लोबल हब बनाने में मदद करेगा।
1: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
0: பித்தே குச் வருஷம் இந்தியன் போர்ட்ஸ் கி ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி தோனோ பெஹத்தர் ஹுயி ஹை. स्पीड बढ़ने से पोर्ट्स पर जहाजों का टर्न अराउंड टाइम आधा हो गया है और इसके कारण भारत के प्रोडक्ट्स भी पहले से ज्यादा तेजी से ग्लोबल मार्केट तक पहुंच पा रहे हैं।
1: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று சேர்கின்றன.
0: ஹமாரி ஓசன் இக்கானமி கே விஜன் மே ஹமாரி ஃபிஷர்மேன் கி பூமிகா பஹுத் படி ஹை. இஸ்லே பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா ஆர் தூசரி கை யோஜனாவோ கே ஜரிய தமிழ்நாடு கே லியே ஹஜாரோ கரோட் ருபே கே ப்ரோஜெக்ட்ஸ் கோ மஞ்சூரி தி கயி ஹை. यहां फिशिंग हार्बर्स को बेहतर बनाया जा रहा है, फिशिंग लैंडिंग सेंटर विकसित किए जा रहे हैं, कोल्ड चेन फैसिलिटीज पर फोकस किया जा रहा है, मछलियों को ताजा रखने के लिए ट्रांसपोर्ट व्हीकल खरीदने में भी मदद दी गई है।
1: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு 1,000,000,000 ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள் கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
0: நண்பர்களே, மச்வாரே பாயோக்கு லியே சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீ வீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ, கேந்திர சர்க்கார் இஸ்மே பி மதத் கர் ரஹி ஹை. கிசான் கிரெடிட் கார்ட் கே ஜரியே அப் ஹம் ஃபிஷர்மேன் கோ பி பேங்கிங் கேபிட்டல் ஆசானி சே மில் பா ரஹா ஹை.
1: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல் பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
0: ஆஜ் தேஷ் கா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்

0: एक्सपोर्ट्स क्वांटिटी और वैल्यू दोनों टर्म्स में अपने हाईएस्ट लेवल तक पहुंचे हैं। इससे हमारे फिशरमैन फैमिली और कोस्टल कम्युनिटी के लोगों का जीवन भी बेहतर हुआ है।
1: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
0: நண்பர்களே, ஹம் எக் ஐசா தமிழ்நாடு பனானா சாஹத்தே ஹே ஜோ நிரந்தர் நயி உச்சாயி தக் பஹுஞ்சா ஜாயே. और इसके लिए केंद्र से जो भी मदद चाहिए होगी हम उसके लिए पूरी प्रतिबद्धता से साथ आपके साथ खड़े हैं। हम मिलकर विकसित तमिलनाडु से विकसित भारत का संकल्प साकार करें, इसी भावना के साथ एक बार फिर आप सबको इन प्रोजेक्ट्स के लिए मेरी ढेर सारी शुभकामनाएं। नंद्रे वणक्कम।
1: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தன்யவாத்.

மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரின் பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டுநல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ்மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும் தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேனிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.

0: தலைமையகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹெர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
1: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: மரு தாயகம் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேயர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்றைக்கி நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும் போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை, அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
2: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நாட்டுநல பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில்

சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள் கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார்

0: நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள் கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இது குறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் இராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் 1 ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
1: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
1: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
2: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன் விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்கிற பாயிண்டில் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்குது, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு.
1: அப்படி அவரை சந்தித்து கேட்கும்போது அந்த தருணம் பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு.
2: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம், கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்டவுடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்குவேக்கு, அஸ்ஸாம் ஃப்ளட்டுக்கு, எல்லையோட ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வீட்டில எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டில் அந்த 20 வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லையும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம். அதில் 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால் இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன் நான்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
0: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறார்.

கடந்த 2000 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: அரசாலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில் நீங்கள் பண்ண அந்த சாதனை, அதை பற்றி எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள்.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன்கி பாத்தில் அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகாக அவர் பேசுகிறதே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அதாவது உங்கள் மனசை கவரும். இந்த இராணுவ வீரர்களுக்காக வந்து உருகியிருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் மன்கி பாத் எல்லாருமே ஸ்கூலில் கேட்போம், சில சமயம் வீட்டில் கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்குற பொழுது அதில் என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போகிறோம், நம்ம இராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறது நமக்கு 50 வருஷம் முடிஞ்சுடுறது. அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க, நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபா கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கணக்கணக்கன் டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க. 600-690 டீச்சர்ஸு, 200-290 மேலே நான் டீச்சிங் ஸ்டாஃபு, இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

0: तमिलनाडु के राज्यपाल श्री राजेंद्र हार्लेकर जी, डॉक्टर एल मुरुगन जी, थिरु राजमोहन जी, थिरु नयनान नागेंद्रन जी, डॉक्टर गिरिजा शेषाद्री अम्मा जी, थिरु आर आर गोपाल जी, मेरे युवा साथियों, शिक्षकों और अभिभावकों, एंदु तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஹார்லேக்கர் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, நயனார் நாகேந்திரன் அவர்களே, டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களே, ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களே, எனது இளைய நண்பர்களே, ஆசிரியர்களே, காப்பாளர்களே, சென்னையிலே இன்று உங்கள் அனைவர் மத்தியிலும் வந்திருப்பதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
0: நண்பர்களே, ஆஜ் நவராத்திரி கா பிரதம் தின், சிவ் ஒரு சக்தி கி பவித்திர தர்த்தி தமிழ்நாடு ஆனே கா யே சௌபாக்ய और मां सरस्वती के साधकों से मिलने का यह अवसर मेरे लिए नवरात्रि का ये अद्भुत शुभारंभ है। मैं मेरे युवा साथियों का ये उत्साह भी देख रहा हूं। ये जो पॉजिटिव एनर्जी है, ये जो एक्साइटमेंट है, मैं उसे महसूस कर रहा हूं। मुझे आप सबकी आंखों में भारत का भविष्य दिखाई दे रहा है।
1: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம்,

0: இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும் போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.
1: மே அப்படி பாத் சுரு கரு பகலே மே ஆ சென்னை மே தோ சமயசேபி 10 மினிட் பகல லேண்ட் கரியா லேக்கன் காரியமோ கி ரச்சனா ஒரு कुछ न कुछ विलंब होता गया और इसके कारण आपके बीच आने में मुझे विलंब हुआ. मैं देर से पहुंचा, आपको असुविधा हुई, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता
0: हूं. அருமை இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
1: நண்பர்களே, ஆஜ்கா யுவா விக்சித் பாரத் கே விஜன் கி தாக்கத் பன்னா சாஹதா ஹை. विकसित भारत के लिए जो नए आइडियाज चाहिए, जो नए सॉल्यूशंस चाहिए, उनसे भारत ही नहीं विश्व का भविष्य भी तय होगा. टुडे द वर्ल्ड इज लुकिंग फॉर सॉल्यूशंस एंड यू हैव द पोटेंशियल to provide those solutions.
0: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
1: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹை, மே சாஹதா ஹூன் கி ஹர் யுவா அப்னே பவிஷ்ய கோ उसी बड़े कैनवास पर देखें. बिकॉज दिस इज योर टाइम, दिस इज योर अपॉर्चुनिटी. मुझे पूरा विश्वास है हमारा ये सपना पूरा होकर रहेगा. टुगेदर वी विल डू इट.
0: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
1: டுகெதர் வி வில் டு இட், டுகெதர், டுகெதர், டுகெதர். நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்சே மில்லே யஹான் ஆயா ஹூ. இஸ்கே பீச்சே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஜ்சே குச் பச்சோ கே சாத் நாகர் கோயில் மே மிலி தி. உன்கி லகன், உன்கா செல்ஃப் கான்

0: कॉन्फिडेंस और देश के फ्यूचर के लिए उनका डिवोशन, उसने मेरे मन पर एक अभूतपूर्व छाप छोड़ी थी।
1: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம் உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்துவிட்டன.
0: உசி முலாகாத் மே உன்னோனே முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் கே லியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னேஹ், दूसरा इस ऐतिहासिक संस्थान के प्रति मेरी भावना, मैंने तभी पक्का कर लिया था कि मैं इस कार्यक्रम में जरूर आऊंगा। मैं इस अवसर पर विश्व हिंदू विद्या केंद्र और पूरे हिंदू विद्यालय परिवार को 50 ईयर्स की शानदार यात्रा के लिए बहुत बहुत बधाई देता हूं।
1: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு, ஒரு புறம் மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து ஹிந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆஜ் அப்படி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹே. மைல்ஸ்டோன் ஜித்னா படா ஹே இஸ்கி யாத்ரா பி உத்தினி ஹி இன்ஸ்பைரி ஹே. 1975 மே चेन्नई का वेस्ट मम्बलम एक छोटे से विद्यालय के रूप में इस संस्थान की शुरुआत हुई थी। उस समय इसमें केवल 7 स्टूडेंट थे। आज जैसी सुविधाएं भी नहीं थी, परमानेंट बिल्डिंग भी नहीं था, रिसोर्सेज भी सीमित थे, लेकिन एक चीज थी, दृढ़ इच्छा शक्ति और अटूट सेवा भावना। इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा।
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பில் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ளெழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆம் ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை, நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது, ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையே

0: என்ன இருந்தது என்றால் அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
1: சமய கே சாத் ஏ சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே ஆப்கே 15 சம்ஸ்தான் ஹே.
0: மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
1: நண்பர்களே, மெய் அவசர் பர் ஸ்ரீ ஜெயகோபால் கரோடியா ஜி கே யோகதான் கோபி ஆதரபூர்வக் யாத் கர்த்தா. உன்னோனே வித்யாலய கே பவன் நிர்மாண மே மகத்வபூர்ண சஹயோக் தியா. ஆஜ் மே உன் சபி சிக்ஷகோ கர்மச்சாரியோ அபிபாவகோ ஔர் பூர்வ வித்யார்த்தியோ கா பி அபிநந்தன் கர்த்தா ஹூ ஜினோனே ஹிந்து வித்யாலய கி இஸ் யாத்ரா கோ சஃபல் பனாயா ஹை. 50 இயர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன், 50 இயர்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், 50 இயர்ஸ் ஆஃப் சேவிங் யங் லைஃப்ஸ்.
0: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இன்று அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டு கால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டு கால கடமை உணர்வு, 50 ஆண்டுகளாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
1: நண்பர்களே, ஏக் சம்ஸ்தான் கேசே சிக்ஷா கே சாத் சாத் ராஷ்ட்ர பக்த நாகரிகோ கா நிர்மாண் கர்த்தா ஹை, யே ஸ்தான் இஸ்கா பி உதாரண ஹை. மேனே அப்னி மன் கி பாத் மே இஸ்கி சர்ச்சா பி கி தி. கேசே கிர்ஜா அம்மா நே பச்சோ கோ ஏக் ஐடியா தியா, ஹர் பச்சா ரோஜ் சிர்ஃப் 1 ருபி பச்சாயே ஆர் உசே தேஷ் கே சைனிகோ கே லியே சமர்ப்பித் கரே. ஜப் ஹஜாரோ பச்சே இஸ் சங்கல்ப் சே ஜுடே தோ அரவுண்ட் 40 லாக் ருபி ஜுட்டா கே லியே கே. இண்டீட் வாட் அன் இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிள்.
0: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தி உடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை ஊட்டினார் பாருங்கள். அதாவது, ஒவ்வொரு குழந்தையும் வெறும் 1 ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்த அதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது.
1: நண்பர்களே, ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ்.

0: एक छोटा सा प्रयास भी बहुत बड़ा इंपैक्ट करता है। आपदा के समय जरूरतमंदों को सपोर्ट करना हो या स्वच्छता से जुड़े प्रयास हो, ये संस्कार ही हिंदू विद्यालय परिवार की महान विरासत है।
1: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
0: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே रूस के राष्ट्रपति पुतिन को तिरुकुरल का रूसी अनुवाद भेंट करने का अवसर मिला
1: था। இன்று இந்த தருணத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
0: திருக்குறள் உன் சபி லோகோ கே லியே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை, जो जीवन भर कुछ नया सीखते रहना चाहते हैं। तिरुवल्लुवर जी ने अपने एक बहुत प्रसिद्ध कुरल में वो हमें सिखाते हैं कि कुछ सीखने के साथ ही उसे अपने जीवन में अपनाना भी आवश्यक है। और ये आप सभी विद्यार्थियों के लिए भी बड़ी सीख है।
1: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
0: நண்பர்களே, ஆப் சபினே மகாகவி பாரதியார் கோபி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காஷி கி பி தி. காஷி கே ஆத்யாத்மிக் ஔர் ராஷ்ட்ரிய சேத்னா சே பரே வாதாவரண் கா உன்கே விசாரோ பர் கஹரா பிரபாவ் படா.
1: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
0: நண்பர்களே, மே காஷி கா சாம்சத் ஹூ. காஷி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்த்தே ஹேன். உன்கே சப்த அச்சமிலை அச்சமிலை யே ஹமே நீடர் ஹோகர் ஜீனே கி பிரேரணா தேதே ஹேன். इसलिए मैं यहां आप सब युवाओं से भी कहूंगा, आप नीडर हो

0: स्वयं को एक मौका जरूर दीजिए, अपने आइडिया पर काम करके देखिए। ड्रीम बिग, थिंक डिफरेंटली एंड बी फियरलेस।
1: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும், நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக

0: மக்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
1: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மெரி அப்னி சமஜ் தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோன் கி யாத்ராவோ ஆர் வஹான் கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. கிரிஜா அம்மா சே மேரா பஹலா பரிச்சய் உசி ஏக்தா யாத்ரா கே தௌரான் ஹுவா தா. தப் சே ஹமாரா யே பரிச்சய் படா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
1: நண்பர்களே, மெரி யாத்ராவோ நே முஜே பாரத் கி டைவர்சிட்டி கோ கரீப் சே சமஜ்னே கா அவசர் தியா. மெரே ஜீவன் மே தமிழ் பாஷா ஆர் தமிழ் சம்ஸ்கிருதி கே லியே ஜோ பிரேம் ஹை யே பி இன்னி அனுபவோ சே பைதா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
1: Friends, that is why I encourage you to discover India. Wherever you go, carry Tamil culture with you. Share Tamil poetry, stories and traditions with friends. Make friends with people whose backgrounds may be different from your own. The unity of our nation is built by the friendship you make.
0: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள். இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நண்பர்களே, ஆஜ்கி நியூ ஜெனரேஷன் கோ அப்னே சப்னோ கோ பூரா கர்னே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே ஹே ये अपने आप में अभूतपूर्व है. आप देखिए, आज देश में एजुकेशन का पूरा लैंडस्केप बदल रहा है. 2014 में भारत में करीब 750 यूनिवर्सिटीज थी. आज इनकी संख्या 1300 से भी ज्यादा हो गई है. कॉलेजों की संख्या भी करीब 38,000 से बढ़कर

0: 1000 से अधिक हो चुकी है। बीते वर्षों में देश को अनेक आईआईटी, आईएम्स, ट्रिपल आईटी और एम्स मिले हैं। நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300க்கும் அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000த்திலிருந்து அதிகரித்து 52,000க்கும் அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், ட்ரிபிள் ஐடிக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
1: நண்பர்களே, आज नई एजुकेशन पॉलिसी से देश में एजुकेशन की क्वालिटी भी इम्प्रूव हो रही है. भारतीय संस्थानों की ग्लोबल पहचान भी लगातार बढ़ रही है. 2015 की क्यूएस रैंकिंग में भारत की सिर्फ 14 यूनिवर्सिटीज थी. लेटेस्ट रैंकिंग में ये संख्या बढ़कर 52 हो गई है. इन आंकड़ों का मतलब बहुत सीधा है. मोर इंस्टीट्यूशंस, मोर चॉइसेस एंड मोर अपॉर्चुनिटीज फॉर यू.
0: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான கியூஎஸ் தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவா கே அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோதே ஹேன், அப்னி அலக் பிரதிபா பி ஹோதி ஹே. உதாரண கே லியே मैं आप में से शायद कई साथी ऐसे होंगे जो स्पोर्ट्स को अपना कैरियर बनाना चाहते होंगे. अब देर इसलिए देश भी ये इंश्योर कर रहा है कि स्पोर्ट्स केवल एंटरटेनमेंट तक सीमित न रहे. इसलिए आज भारत में खेलों के लिए नई सुविधाएं बन रही हैं. युवा खिलाड़ियों को बेहतर ट्रेनिंग और सपोर्ट मिल रहा है और इंटरनेशनल सपोर्ट में भारत का कद भी इंटरनेशनल स्पोर्ट्स की दुनिया में भारत का कद भी बढ़ रहा है.
0: நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும்

0: தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹம் 2036 ஒலிம்பிக்ஸ் கி மேஜ்பானி கா சப்னா பி லேகர் ஆகே பட் ரஹே. ஆனே வாலே வர்ஷோ மே ஜப் துனியா கே படே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் பாரத் மே ஹோங்கே, இஸ்லியே பாரத் கே யுவாவோ கே பாஸ் அப் பிளேட்ஃபார்ம் பி ஹை, பொட்டென்ஷியல் பி ஹை, ஆர் சப்போர்ட் பி ஹை. இட் மீன்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ். முஜே விஸ்வாஸ் ஹை ஆப்கி ஜெனரேஷன் பாரத் கோ ஸ்போர்ட்ஸ் கி துனியா மே பி நயி ஊஞ்சாயியோ பர் லேகர் ஜாயேகி.
1: என் மனம் நிறைந்த இளைய நண்பர்களே, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுக்கள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டு செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
0: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபிக்கு பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்கே மேரா விஸ்வாஸ் ஆர் மஜ்பூத் ஹுவா ஹை. மே கஹ சக்தா ஹூ பாரத் கா பவிஷ்ய பஹத் ஷான்தார் ஹோகா. ஆர் உஸ் பவிஷ்ய கே சப்சே படே ஹீரோ ஆப் ஹை.
1: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
0: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்ஃபிடன்ஸ் பர் பரோசா ஹை, ஆப்கி கேபபிலிட்டி பர் பரோசா ஹை. ஆர் இஸ்லியே ஆஜ் மே ஆப் சபிக்கே சாத் குச் படே சங்கல்ப தொஹரானா சாத்தா.
1: எனக்கு உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
0: அப் மே ஜோ போலுங்கா உஸ்கே பாத் ஆப்கோ தொஹரானா ஹை. We will do it. Dohraenge? Pakka? Develop India by 2047. Develop India by 2047.
1: We will do it.
0: Say it with me. We will do it. Develop India by 2047. Top three economies.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள் மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத் இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும், உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் 2ம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
3: மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியால் நாடு மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இன்று தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு தமிழக மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றார். நாட்டின் மின்னணு

0: ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறிய பிரதமர், செல்போன் ஏற்றுமதியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சிறப்பான போக்குவரத்திற்கு நகரங்களின் கட்டமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், இத்தகைய திட்டங்களின் மூலம் மக்களின் பயணம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் தொழில்துறையை இத்திட்டங்கள் வலுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட பழனி, வேலூர், கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையிலும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உட்பட 282 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மணலி சுத்திகரிப்பு நிலையத்தில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ஜெயகோபால் கரோடியா பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அட்டல் ஆய்வகத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நம் நாட்டு இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிற்கு வலுவூட்ட விரும்புவதாக கூறினார். உலகளாவிய சவால்களுக்கான தீர்வுகள் மாணாக்கரிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். நம் தேசத்தின் எதிர்காலம் மாணாக்கரின் கையில் உள்ளதாக கூறிய பிரதமர், 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த தேசமாக அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்தார். மாணாக்கர் நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், விளையாட்டுத் துறையில் நம் நாடு புதிய உச்சத்தை எட்டும் என்று குறிப்பிட்டார். செல்லும் இடமெல்லாம் நம் தேசத்தின் கலாச்சாரத்தை மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களை அறிவுறுத்தினார். முன்னதாக சென்னை போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர், போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து பயணித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மக்கள் சேவையில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பங்காற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் முன்முயற்சிகளால் நாட்டில் தற்போது 2.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் தொழில் மேம்பாடு, அறிவியல், கல்வி முன்னேற்றத்திற்கு தமிழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கும் என்றார். தமிழக இளைஞர்களுக்கு உலக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 1.5 டிரில்லியன் வளர்ச்சி இலக்கை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சென்னை திருச்சி, திருச்சி கரூர், கரூர் கோவை 6 வழிச்சாலையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒசூர் பெங்களூரு இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அர்ப்பணித்தார். மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டத்தில் நாமக்கல் ரயில் நிலைய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய நுழைவு பகுதி, வளைவு அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட காத்திருப்பு அறை, உயர்தர பயணிகள் ஓய்வு அறை, 2 பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் மூலம் நாமக்கல் ரயில் நிலையத்தை பயணிகள் மிக இலகுவாக அணுக முடியும். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேரு நரேஷ். நம்மளோட வேலூர் கண்டோன்மெண்ட் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 8 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் வேலூர் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கோங்க. பயணிகளோட பாதுகாப்பு அறை, லிப்ட் வசதி அனைத்துமே இருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த வழித்தடம் இன்னைக்கு இரு வழி பாதையா பிளாட்ஃபார்முகளோட அமைச்சு அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதத்தின் பிரதமர் அமைச்சு ரொம்ப நன்றி.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையுடனும் ஜனநாயக முறைப்படியும் மாற்றப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறையில் 2014 பின்னர் நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் தகுதியான ஒருவரை இவ்விருதுக்கு பரிந்துரைக்க முடியும். மக்கள் தங்களையே பரிந்துரைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் தற்போது நடைமுறையில் உள்ளது. தொலைதூர கிராமப்புறங்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் சிறப்பான பணிகளை செய்து வரும் அறியப்படாத சேவகர்களை கௌரவிப்பு

0: பதில் புதிய அளவுகோலை இவை உருவாக்கியுள்ளன. நாட்டின் உண்மையான சேவகர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் தற்போது பத்ம விருதை பெற முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீவித்யா தெரிவிக்கையில்,
1: பத்ம விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பாராட்டு மட்டுமல்ல, அவருடைய நீண்டகால உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கும் அங்கீகாரம். பெண்கள், பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னலமற்ற சேவை செய்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடையே மறைந்திருக்கும் திறமைகளையும் சாதனைகளையும் கண்டறிந்து அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்த விருதுகளுக்கு இருக்கிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவையொட்டி பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் தசரா விழாவின் முதல் நாளான இன்று முத்தாரம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் சப்பார ஊர்வலம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பாளையங்கோட்டையில் 12 முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியதை தொடர்ந்து ஆயிரத்தம்மன், முப்புலாதியம்மன், தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் கோவில்களிலும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின் ஒளியில் அமைக்கப்பட்டிருந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாள முழங்க அம்மன் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
2: தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்க மோதிரம் திட்டம் மிகவும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் பட்டா வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழக அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெற வேண்டிய பயனாளிகளின் விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அப்துல் ரசீக் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கிராம்பூரில் தென்னிந்திய அளவிலான வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட வீர வீராணைகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை சென்னை IIT வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 5:04.
1: ஆகாஷ்வாணி குட்டிஸ் நேரம். இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை கோசாகுளம் CEOA பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: நிகழ்ச்சியில் முதலாவதாக மொபைல் போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவர் மோஹித். என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்கன்னு கேட்டுடலாமா?
3: என் பெயர் மோஹித். ஆண்ட்ராய்டு அருக்கன் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர முன் வந்துள்ளேன். ஆண்ட்ராய்டு அருக்கன் என்ற தலைப்பை கேட்டவுடன் உங்கள் மனதிற்குள் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது.

0: ஆம், செல்போன் எந்த அளவு நன்மை தருகிறதோ அதே அளவு தீமைகளும் தருகிறது. இன்றைய காலகட்டத்தில் 80 வயது தாத்தா பாட்டி முதல் 2 வயது குழந்தைகள் வரை அனைவரின் 6ஆம் விரலாய் செல்போன் திகழ்கிறது. விரல் நுனியில் உலகம், நேருக்கு நேர் கருத்து பரிமாற்றம், பாதுகாப்பு, செய்திகள் என செல்போனில் பல நன்மைகள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. மதுவை போல செல்போன்களும் போதைப் பொருளாக உருமாறி இருக்கின்றன. நீண்ட நேரம் செல்போன் பயன்படுத்தினால் பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்வி கேட்கும் சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீண்ட நேரம் செல்போனை காதில் வைத்து பேசினால் நம் செவிப்பறை பாதிப்படைகிறது. இருட்டறையில் செல்போன் வெளிச்சம் நேரடியாக நம் கண்ணில் படுவதால் நம் கண்ணில் ரெட்டினா என்ற உறுப்பு பாதிப்படைகிறது. செல்போனில் இருந்து வரும் கதிர்வீச்சு நம் மூளையை பாதிப்படைய செய்கிறது. செல்போன் டவர்களில் அமர்வதனால் பறவைகளும் பாதிப்படைகின்றன. தேவையற்ற விளையாட்டுகளால் எண்ணற்ற உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. தேவைக்கு அதிகமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதால் நம் மனநிலை பாதிப்படைகிறது. எனவே ஆண்ட்ராய்டு ஓர் அரக்கனாக மாறி வருகிறது. எனவே செல்போனை அளவாக பயன்படுத்தி அதன் நன்மைகளை பெறுவோம். நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா வானொலி நம் வாழ்க்கையோடு இணைந்தே பயணிக்கிறது என்பதை பற்றி பேச வந்திருக்காங்க மாணவி சஸ்திகா.
2: என் பெயர் சஸ்திகா. நான் வானொலியை பற்றி பேச வந்துள்ளேன். தகவல் பரிமாற்றம், பொழுதுபோக்கு என பல பரிமாணத்தை சந்தித்த ஒற்றை பெட்டி வானொலி. விவரம் அறிந்த நாள் முதலே நம் வீட்டில் நாம் வியந்து பார்த்த ஒரு சாதனம் வானொலி. காலை விடியலில் இருந்து இரவு கண் அசரும் நேரம் வரை ஓரங்கமாக திண்ணையிலும் தேநீர் கடையிலும் சமையல் அறையிலும் பஞ்சாயத்து மரத்தடி ஆட்டோ பேருந்து பாக்கெட் என கைக்கு அடக்கமாக அடங்கி நம்முடனே நடைபோடும் ஒற்றை குட்டி பெட்டி இந்த வானொலி. செய்திகள் கேட்க ஒரு கூட்டம், விளையாட்டு வர்ணனை கேட்க ஒரு கூட்டம், பாடல்கள் கேட்க இன்னொரு கூட்டம் என வானொலியை சுற்றி கூடிய கூட்டம் வேறு எங்குமே நாம் பார்த்திராத அதிசயம். காலை விடியலை சொல்லி, நற்கருத்துக்கள் கூறி, பயனுள்ள தகவல்கள் சொல்லி, கேட்பவரை இன்புறச் செய்து, சாமானிய மக்களின் சக மனிதனாக இருப்பவன் இந்த வானொலி. உண்மையிலே இந்த வானொலியின் வளர்ச்சியும் மனிதனத்தின் வளர்ச்சியும் ஒன்றே. மாடி வீட்டு தாத்தா டியூன் செய்யும் வானொலி, தேநீர் கடையில் நாம் குடிக்கும் 5 நிமிட தேநீரை கூட இசை கச்சேரி போல் மாற்றும், சில நேரங்களில் நிம்மதியுடன் உறக்கமுறை செய்யும் திறமை படுத்தவை வானொலிகள். மொட்டை மாடி நிலவு, மெல்லிய இரவு, வாடை காற்று, வானொலியில் பாட்டு என கவித்துவமான வாழ்வில் உடன் பயணிக்கும் தோழன் இந்த வானொலி. வானொலியில் தன் பெயரை கேட்கும், விருப்ப பாடலை கேட்கும், நாம் அடையும் குதூகலம் குழந்தை பருவத்துக்கு இணையானது. இன்று பொழுதுபோக்கு சாதனங்கள் 1000 இருப்பினும் அது ஒரு மூலையில பாடிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம ஒரு மூலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் என்ற வெகுஜன மக்களின் தொழிலை கெடுக்காத தொழில் நண்பன் இந்த வானொலி. மனம் நொந்த நேரத்தில் வரும் TMS பாடலும், அமைந்து வேண்டும் நேரத்தில் ஒலிக்கும் இசைஞானி பாடலும், ஆட்டம் போடும் நேரத்தில் வரும் இசைப்புயல் பாடலும் வானொலி என்னும் தீர்க்கதரிசினால் மட்டும் முடியும். நம் முந்தைய தலைமுறைக்கும் நமக்கும் புதிய தலைமுறைக்கும் என எவருக்கும் வானொலி என்றுமே மிகச்சிறந்த நண்பன்.
3: இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி
1: இவர்கள் சந்தித்தால் என்ற தலைப்பில் ஔவையாரும் பாரதியாரும் சந்தித்தால் என்ன பேசுவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணி பேச வந்திருக்காங்க மாணவிகள் ஸ்ரீமதி மற்றும் ஷியாமலி.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உமா ஸ்ரீமதி.
5: என் பெயர் ஷியாமலி.
4: நாங்கள் இன்று இவர்கள் சந்தித்தால் என்ற தலைப்பில் ஔவையாரும் பாரதியாரும் சந்தித்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேச வந்துள்ளோம்.
6: களம். ஒரு பழமையான மரத்தின் நிழலில் பாரதியார் கைத்தடியுடன் வருகிறார். ஔவையார் பனை ஒலையில் எழுதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாரதியார் மிகுந்த மரியாதையுடன்,
7: அன்னையே வணக்கம். நீங்கள் யுகம் கடந்த கவிஞானி அல்லவா? தங்களை காணும் பெரும் பேறு பெற்றேன். தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை என்று நான் பாடியது உங்களை போன்ற ஞானிகளுக்காகத்தான் போலும்.
4: வா மகனே பாரதி, உன் புதுமை குரல் என் செவிகளுக்கு வந்து சேர்ந்தது. பாட்டு கலந்திடவே நன்றாய் என் மனதை பறிக்கொடுத்தேன் என்று நீ பாடியதைப் போல நானும் உன் புதிய ஆத்திச்சுடியை கேட்டு மனதை பறிக்கொடுத்தேன். அறம் செய்ய விரும்பு என்று நான் சொன்னதையே நீ அச்சம் தவிர என்று புதிய வீரியத்துடன் சொன்னாயே.
7: அன்னையே, அன்னையின் அடிகளுக்கு ஈடில்லை. ஆனால் அன்று தாங்கள் தந்த அறவுரை இந்த நூற்றாண்டிற்கு வீரியமான புதுமொழியில் தேவை.

0: ஏற்பட்டது. நல்வழி சொன்ன நீங்கள் இன்று என் பேச்சை கேட்டால் என்ன சொல்வீர்கள்?
1: நான் அன்றே சொன்னேன், சாதி இரண்டொழிய வேறில்லை, இன்று வரை அந்த சாதி கொடுமை தமிழர்களை விடுவதாக இல்லை என்று அறிந்தேன். இருப்பினும் நீ பாடிய சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற கும்மி காலத்தை வெல்லும் வலிமை கொண்டதாக இருக்கிறது. என் வாக்கு பலிக்க நீ பிறந்திருக்கிறாய் பாரதி.
0: ஐயகோ, பெண்களின் நிலை என்னம்மா? மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்று நான் போற்றினாலும் பெரும்பாலோர் அடிப்படையிலே மாண்டு கிடக்கிறார்களே. நீங்கள் அன்று எளிதாக ஊர் ஊராக சென்று கவி பாடினீர்களே, அது இன்று சாத்தியமா?
1: மகனே, அன்றைய சவால்கள் வேறு. இன்றோ கல்வியும் சமத்துவமும் பெண்களுக்கு கட்டாயம் தேவை. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று நான் அன்று சொன்னது அரசர்களுக்காக மட்டுமன்று அனைத்து பெண்களுக்காகவும் தான். நீ பாடிய விடுதலை என்ற நெருப்பு நிச்சயம் பெண்களுக்கு ஒளி தரும்.
0: உங்கள் மூதரை போல் என் கவிதைகளும் வருங்காலத்தில் தமிழர்களுக்கு அறநெறியை எடுத்துரைக்கும் அவையே?
1: ஐயமில்லை மகனே, உன் கவிதைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை அக்கினி பிளம்புகள். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று நீ பாடிய தமிழின் புகழ் என்றும் அழியாது. என் பாட்டி தமிழுக்கு உன் புதுமை தமிழ் வலிமை சேர்க்கிறது. நீயும் நானும் காலத்தால் வேறானாலும் நம் இருவரின் கவிதைகளும் தமிழையும் அதன் அறத்தையும் என்றும் தாங்கி நிற்கும்.
0: நன்றி அன்னையே, இதுவே எனக்கு பெரும் பாக்கியம். சென்று வருகிறேன்.
1: நன்றி.
0: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் மதுரை கோசாகுளம் சிஇஓஏ பதின்ம மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியில்.
1: அடுத்ததா அழியாத செல்வம் கல்வி மட்டுமே அப்படின்னு பேச வந்திருக்காங்க மாணவிகள் சிவரோஷினி மற்றும் ஸ்ரீலக்ஷ்மி. என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாம் வாங்க.
2: வணக்கம், நான் சிவரோஷினி, சிஓஏ பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: வணக்கம், நான் ஸ்ரீலக்ஷ்மி, சிஓஏ பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன்.
2: கல்வியே அறியா செல்வம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளோம். ஹாய் ஸ்ரீலக்ஷ்மி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆய்விட்டதே, எப்படி இருக்கிறாய்?
3: நான் நன்றாக இருக்கேன், நீ எப்படி இருக்கிறாய்?
2: நான் நலம். ஆமா, கல்வியே அறியா செல்வம், இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்?
3: இரு, நான் கூறுகிறேன். இவ்வுலகில் உள்ள அனைத்து பொருட்களும் அழியும் தன்மையுடையது.
2: ஓஹோ, அப்படியா?
3: ஆம், உண்மை. செல்வமானது வெள்ளத்தால் அழியும், வேந்தலால் வேகும். ஆனால் கல்வியானது வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது.
2: அருமை.
3: ஆமா, கல்வியே அழியா செல்வம், இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன?
2: பொன், நிலம், வீடு முதிர்ந்த செல்வத்தை அரசனால் கைப்பற்ற முடியும், ஆனால் கல்வியை எவராலும் கவர முடியாது.
3: ஆஹா, அப்படியா?
2: ஆம், செல்வம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க குறைந்து போகும், ஆனால் கல்வியானது பிறருக்கு எடுத்து சொல்ல சொல்ல பெருகும்.
3: நன்று.
2: தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை காண்போம். கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவர் கூறுகிறார்.
3: ஔவையார் பாடிய பாடலை இப்போது நான் கூறுகிறேன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தேசமல்லா சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் சிறப்பை ஔவையார் கூறுகிறார்.
2: கல்வியே அழியா செல்வம்.
3: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா பேச போறது மாணவி தேஜாஸ்ரீ. தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றி பேச வந்திருக்காங்க. சிறப்புகளை எல்லாம் சொல்லுங்க, கேட்கலாம்.
4: உலகெங்கும் உள்ள ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இது SL தேஜஸ்ரீ. மனதை வேறு திசையில் திருப்பாமல் செவியை மட்டும் தன் வசப்படுத்தும் உழைப்பாளர்களின் தோழனான வானொலியில் பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் உயிரில் கலந்த என் தாய்மொழியான தமிழை பற்றி பேச வந்துள்ளேன். ஏன் தாய்மொழி என்று கூறுகிறோம் தெரியுமா? மம்மி என்று சொல்வதை நிறுத்தி அம்மா என்று கூறிப்பார். அப்பொழுது நம் உணர்ச்சி, நம் அடையாளம் என்பது புரியும். நம் பேசும் ஒவ்வொரு தமிழ் சொல்லும் நம் கலாச்சாரத்தின் வாசம் கொண்டது. நமது தமிழ் மொழியை ஏன் பழமையான மொழி என்று கூறுகிறோம் தெரியுமா? நமது முதல் நூலான தொல்காப்பியத்தை கூறுகிறோம், இதுவே ஒரு இலக்கண நூல் என்று. இலக்கியம் தோன்றிய பின்னரே இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும். சாலை அமைத்த பின்னரே சாலை விதிகள் உருவாக்கி இருக்க வேண்டும் அல்லவா? இது ஒன்றே போதும் எனது மொழி பழமையான மொழி என்பதற்கு. தமிழ் பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழியாகும். பிறர் கூறுவார்கள் ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் என்றும், தமிழில் 247 எழுத்து என்றும் ஆங்கிலத்தை பெருமையாக கூறுவார்கள். ஆனால் நான் கூறுகிறேன், தமிழில் வெறும் 30 எழுத்துக்கள் மட்டுமே என்று. ஆம், உயிர் 12, மெய் 18, இவை மட்டுமே மூலம். இதிலிருந்துதான் பிற எழுத்துக்கள் தோன்றுகின்றன. தமிழில் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கும். மேலும் எமது மொழி சீர்மை மிக்கது. உயர்திணைக்கு எதிர் சொல் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை என்று கூறுவார்கள். பாகற்காய் கசப்பு சுவை உடையது, இதை ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்து பிட்டர்கோட் என்று கூறுவர். ஆனால் நம் முன்னோர்கள் பாகு அல்லாத காய் பாகற்காய் என்று வழங்கினர். பூவின் 7 நிலைக்கும் பெயர் வைத்தவன் தமிழன். இது மட்டுமல்ல, இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பெயர் உண்டு. நம் தமிழ் மொழியில் அரபு எண்களுக்கும் தமிழ்

0: இருக்கின்றது. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் நிகழ்வை கார்னார்ப்பது குறிப்பிட்டுள்ளது. 10 நற்றிணையில் நவீன மருத்துவ முறைக்கான அறுவை சிகிச்சை குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. உலக பொதுமறையான திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட திருவள்ளுவ மாலையில் கலீலியோவின் கருத்துகள் கபிலர் அன்றே குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலம் தெரிந்தால் உலகம் திறக்கும், ஆனால் தமிழ் தெரிந்தால் உனக்குள் நீ திறக்கப்படுவாய் என்பது இளைய தலைமுறையினர் உணர்ந்து பயணிக்க வேண்டும். டாக்டர் APJ அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கை சிவன் போன்றோர் தமிழ் மொழியில் பயின்று அறிவியல் மேதைகள் ஆனவர்கள் என்பதை மறக்க கூடாது. நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி மேக்னா முயன்றால் முடியும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாம்.
2: வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேக்னா. முயன்றால் முடியும் என்ற தலைப்பில் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல, அது தொடர்ந்து முயன்று சாதிக்கும் மக்களின் வெற்றி பாடலாகும். முயன்றால் முடியும் என்பது சாதனை நிகழ்த்தும் மனிதர்களின் ஆவி, ஓர் உயிரோட்டத்தை காட்டும் வாசகம். வீழ்ச்சியில் சிந்திக்காமல் மீண்டும் எழும்புவதே வெற்றி. ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ராமாயணத்திலிருந்து நம் அனைவருக்கும் தெரிந்ததே, அனுமனின் சீதாதேவி தேடல் கதைதான். பல மைல் கணக்கான கடலை தாண்டி ராவணனை எதிர்த்து போராடி சீதையை கண்டுபிடித்து ராமருக்கு செய்தியை திரும்ப கொண்டு வந்த அவனது அசாத்தியமான முயற்சி, மன உறுதியுடன் இறை நம்பிக்கையுடனும் முயன்றால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. சீதாதேவியை கடத்தி சென்ற ராவணனை கண்டுபிடித்து அவளை மீட்க வானரப்படைகள் திக்கு திசையாக பிரிந்து தேடத் தொடங்கின. அனுமன் சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு செல்ல வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான சவாலாக இருந்தது. அனுமன் முதலில் கடலை தாண்டுவதற்கு தனது உடலை மிகப்பெரிதாக வளர்த்து கொண்டார். கடல் தெய்வத்தின் அருளையும் பெற்று காற்றின் வேகத்தில் கடலை கடந்து இலங்கையை அடைந்தார். இலங்கையில் பல சிரமங்களை சந்தித்து ராவணனின் அரண்மனையில் சீதையை கண்டுபிடித்தார். அவரிடம் ராமரின் மோதிரத்தை கொடுத்து விரைவில் ராமர் வருவதாக நம்பிக்கையூட்டினார். அனுமன் இலங்கையை எரித்துவிட்டு சீதை உயிருடன் இருப்பதாக ஆதாரத்துடன் ராமர் இருக்கும் இடத்திற்கு திரும்பி தனது பணியை வெற்றிகரமாக முடித்தார். அனுமனின் இந்த தீரம், நம்பிக்கை, விடாமுயற்சி, இறை பக்தி ஆகியவை இணைந்து மிக பெரிய கடலையும் தாண்டி முடியாத காரியத்தையும் செய்து முடித்தது. இதுதான் முயன்றால் முடியும். உங்களுக்காக மற்றொரு எடுத்துக்காட்டு, நம் முன்னோர்கள் நமக்கு கூற வேண்டிய கருத்துக்களை கதைகளாக, புராணங்களாக, இலக்கியங்களாக கூறினார்கள். இங்கு மகாபாரதத்தில் முயன்றால் முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அர்ஜுனன் மீன் கண்ணை குறிவைத்து அம்பு எய்த கதைதான். குரு துரோணரின் கடுமையான பயிற்சி, அர்ஜுனனின் விடாமுயற்சி மற்றும் கிருஷ்ணரின் வழிகாட்டுதல் ஆகியவற்றின் உதவியால் அவனால் மட்டுமே அந்த சவாலான செயலை செய்து முடிக்க முடிந்தது. இது மனம் தளராமல் உறுதியுடன் முயற்சித்தால் எதுவும் சாத்தியம் என்பதை உணர்த்துகிறது. இதோ உங்களுக்காக அந்த நிகழ்வு. குரு துரோணர் அனைத்து சீடர்களுக்கும் ஒரு தேர்வை வைத்தார். ஒரு மரத்தில் மீன் பொம்மை ஒன்று சுழன்று கொண்டிருக்கும், அதன் கண்ணை அம்பு எய்து வீழ்த்த வேண்டும். அர்ஜுனன் உட்பட பலரும் நான் என்ன பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது துரோணர் மீனின் கண்ணை பார் என்றார். பலரும் மீனை சுற்றியுள்ள சூழலையே பார்த்தனர். ஆனால் அர்ஜுனன் குருவின் கட்டளைப்படி அம்பு எய்யும் போது, குருவே, நான் மீனின் கண்ணை மட்டுமே பார்க்கிறேன் என்று கூறினான். அவனது ஆழ்ந்த கவனம் மற்றும் விடாமுயற்சியால் அர்ஜுனன் இலக்கை துல்லியமாக தாக்கினான். மற்றவர்கள் தோல்வியடைந்தனர். இந்த கதை அர்ஜுனனின் விடாமுயற்சி, கவனம் மற்றும் பயிற்சியின் வலிமையை காட்டுகிறது. சரியான இலக்கை நிர்ணயித்து விடாமுயற்சியுடன் முயற்சித்தால் எவ்வளவு கடினமான காரியத்தையும் சாதிக்க முடியும் என்பதை மகாபாரதம் விளக்குகிறது. இதுவே முயன்றால் முடியும் என்பதன் சாராம்சம். எண்ணங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றது. ஏனெனில் ஒருவருடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் எண்ணங்களே என்னும் விதையை நாம் உள்ளம் என்னும் நிலத்தில் நட்டு முயற்சி, உழைப்பு என்னும் நீரையும் ஆர்வம் என்னும் உரத்தையும் இட்டு வளர்க்கும் போதுதான் ஒரு விதை பெரிய மரமாக வளர்கிறது. அதுபோல ஒரு எண்ணம் மனிதனை உயர்த்துகின்றது. இருக்குமிடத்தில் விழுந்து கிடந்தால் இல்லறம் சிறக்காது. இலக்குகள் கொண்ட லட்சியங்கள் தோல்வியில் முடியாது. இறுதியில் முயன்றால் முடியும் என்பது ஒரு வாசகம் அல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின்

வழிகாட்டியான தீபமாகவே உள்ளது. வெற்றிக்கு காரணங்கள் தேவையில்லை, காரியங்களே தேவை. முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் உண்டு, முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் உண்டு. முடியும் வரை முயற்சி செய். நம்மால் முடியும் வரை அல்ல, நாம் நினைத்ததை முடிக்கும் வரை. நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுதி என்ற தலைப்பில் அழகாக ஒரு சிறுகதை சொல்ல வந்திருக்காங்க மாணவி ராஜிகா வர்ஷினி. கதையை கேட்டுடலாமா?
1: வணக்கம், என் பெயர் ராஜிகா வர்ஷினி. நான் சிஓஏ பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்களுக்கு கூறப்போவது ஒரு சிறுகதை. அந்த கதையின் பெயர் விடுதி. மன்னர் ஒருவர் ஒரு ஜென் குருவை தன் அரண்மனைக்கு வந்து தன்னுடன் தங்கும்படி அழைத்தார். அதற்கு சம்மதித்த குரு மறுநாள் அரசரை சந்தித்து, சில நாட்களின் விடுதியில் தங்கி போக வந்துள்ளேன் என்றார். மன்னனுக்கோ அதிர்ச்சி. மன்னன் குருவிடம் வருத்தத்துடன், இது என் அரண்மனை, இதை விடுதி என்று சொல்கிறீர்களே என்று கேட்டார். மன்னா, உனக்கு முன்பு இந்த அரண்மனையில் யார் இருந்தார்கள் என்று குரு கேட்டார். அதற்கு மன்னன், தன் தந்தையார் என்று சொல்ல, அதற்கு முன் யார் இருந்தார்கள் என்று குரு கேட்டார். அரசனும் தன் பாட்டனார் என்றார். உன் தந்தை பாட்டனார் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று குரு கேட்டார். மன்னனும், அவர்கள் இறந்து மேலுலகம் சென்று விட்டனர் என்று பதிலளித்தார். மன்னா, உனக்கு பிறகு இந்த அரண்மனையில் யார் இருப்பார்கள் என்று குரு கேட்டார். என் மகன் அதன்

0: அதன்பின் என் பேரன் என்று சொன்னார். ஆக உன் பாட்டனார் சில காலம் இருந்தார், பிறகு போய்விட்டார். அதன் பின் உன் தந்தை சில காலம் இருந்தார், அவரும் பிறகு போய்விட்டார். இப்பொழுது நீ இருக்கிறாய், நீயும் ஒரு நாள் மேலுலகம் போய்விடுவாய். உனக்கு பின் உன் மகன் இங்கு வசிப்பான், அவன் போன பின் உன் பேரன் தங்கியிருப்பான். யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. இப்படி ஒவ்வொருவரும் சில காலம் மட்டும் தங்கி போகும் இடத்தை விடுதி என்று சொன்னதில் என்ன தவறு என்று கேட்டார். நன்றி.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி பேச போறது மாணவி ரக்ஷனா. என்னென்ன கண்டுபிடிப்புகள் பற்றி சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி ரக்ஷனா. நான் சிஓஏ பதிம மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு அறிவியலின் கண்டுபிடிப்புகள். அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பது மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வித்திட்ட அம்சமாகும். உலகம் முழுவதும் பழங்காலத்திலிருந்து இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இடையே நிகழ்ந்த முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித வாழ்வில் பெருமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லாமல் நவீன உலகை சிந்திக்க முடியாது. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மனித குலத்திற்கு புதிய வழிகாட்டியமாகும். மருத்துவம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, உற்பத்தி தொழில்நுட்பம் என பல துறைகளிலும் இந்த கண்டுபிடிப்புகள் முன்னேற்றத்திற்கு முதன்மை காரணமாக விளங்குகின்றன. கவனமாக பார்க்கும்போது அறிவியலுக்கு இயற்கையை ஆசிரியராக வைத்து அது மனித இயக்கத்திற்கு புதிய முயற்சிகளையும் புரட்சிகளையும் வழங்கியுள்ளது. எனவே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு நன்றி செலுத்தி அவற்றை ஆதரித்து புதிய தலைமுறையும் புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்க ஊக்குவிக்க வேண்டும். 2025 ஆண்டு மருத்துவத்துறையில் மிக புதிய கண்டுபிடிப்புகள் பல உருவாகியுள்ளன. இவை நோய் கண்டறிதல் சிகிச்சை முறைகள் மற்றும் நோயாளிக்கான அனுபவத்தை முற்றிலும் மேம்படுத்தும் வகையில் செயல்படுகின்றன. இவற்றுடன் தொலைநிலை மருத்துவம், செயற்கை உறுப்புகள், கை விரல் உறுப்பு மாற்று மற்றும் சிதைவு சிகிச்சைகள் என பல புதிய கண்டுபிடிப்புகள் மருத்துவ உலகை மாற்றி வருகிறது. இந்த சமீபத்திய கண்டுபிடிப்புகள் நோய்களை விரிவாக கண்டறிந்து சிறப்பு சிகிச்சைகளை வழங்கி நோயாளி அனுபவத்தை மேலோங்க செய்கின்றன. நன்றி.
3: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை கோசாக்குளம் சிஇஓஏ பதின்ம மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: தொடர்வது கிராமிய தென்றல்
1: ஆகாஷ்வாணி. கிராமிய தென்றல் கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்டம் கீரைத்துறையைச் சேர்ந்த பி மாரிமுத்து மற்றும் குழுவினர் வழங்கும் நவராத்திரி குறித்த மேடை நாடக பாடல்கள் கேட்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி, சிவனுக்கு சிவராத்திரி, ஆனால் அம்பிகைக்கு மட்டும் 9 ராத்திரிகள், அதுதான் நவராத்திரி. நவராத்திரி விழா ஆரம்பமாகும் இன்றைய நன்னாளில் அவ்விழாவை பற்றிய புராண கதையும் சிறப்புகளையும் மேடை நாடக பாடலாக கேட்டு ரசிக்கலாமா?

0: நவராத்திரி என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு?
1: சொல்லுங்க ஐயா. விவரமா,
0: நவராத்திரி என்பது 9 இரவுகள் மற்றும் 10 பகல்கள் கொண்டாடப்படுகிறது. சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக திருவிழா என்பது ஒரு நவராத்திரி.
1: ஆமாங்க ஐயா.
0: நவை என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு.
1: ஆமாங்க ஐயா.
0: புரட்டாசி மாதத்துல வர ஆரம்பிக்குது நவராத்திரி.
1: ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா.
0: வளர்பிறை பிரதமை திதியில் தொடங்கி நவமி வரை இந்த விழா நடக்க போகுது.
1: ஆமாங்க ஐயா.
0: இதனுடைய தத்துவம் என்னவென்றால்,
1: சொல்லுங்க ஐயா,
0: தீமை மீது நன்மை பெற்ற வெற்றியை நவராத்திரி நினைவுபடுத்துகிறது.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
0: பல புராண காலத்தில் இருந்து தீமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: ஆமாங்க ஐயா.
0: அந்த தீமைகளை அழித்து நன்மைகள் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுகிறது.
1: உண்மைதாங்க, உண்மையாங்க.
0: முப்பெரும் தேவியர்கள் வந்து அங்கே வந்து ஆட்சி செய்யறாங்க.
1: ஆமாங்க ஐயா. ஆமா.
0: 9 நாட்களில் 3 நாட்களாக பிரித்து தேவியர்கள் வணங்கப்படுகிறார்கள்.
1: உண்மையா? உண்மையாங்க ஐயா.
0: முதல் 3 நாட்கள் துர்க்கை.
1: ஆமாங்க.
0: துர்க்கை அவதான் வீரமும் தைரியமும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். துர்க்கை அவதாரம்.
1: ஆமா, விவேகம் வீரம் உள்ள
0: அந்த தாயை வந்து வணங்குவதற்கு அந்த 3 நாட்கள் பிரிக்கப்படுகிறார்.
1: ஆமாங்க. ஆமா.
0: நடு 3 நாட்கள் லட்சுமி பதம் தருவோள்.
1: ஆமாங்க.
0: லட்சுமி வந்து நமக்கு என்னதுன்னா
1: வளம் தரும். வளம்,
0: வளம், வளம் மற்றும் செல்வம் தருவோள். லட்சுமி
1: தருவப்பள்.
0: கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி. சரஸ்வதி நமக்கு என்னத்தை கொடுக்காங்க? கல்வி மற்றும்
1: கல்வி
0: ஞானம்.
1: ஞானம், கல்வி,
0: ஞானத்தை தர்றாங்க சரஸ்வதி. அந்த அம்மாவை கடைசி 3 நாட்கள் வணங்குகிறோம்.
1: ஆமாங்க. ஆமாங்க.
0: ஸ்ரீ

0: நடக்கும் ஏற்றி வைத்தோம் வீட்டில் உன்னை மலரால் அலங்கரித்தோம் திருப்புகழால் நமஸ்கரித்தோம் உன்னை மலரால் அலங்கரித்தோம் திருப்புகழால் நமஸ்கரித்தோம் ஸ்ரீதேவி தாயாரே தேவி மகாலட்சுமி உயர் செல்வம் எல்லாம் தருபவளே சௌபாக்கிய லட்சுமி ஸ்ரீதேவி தாயாரே தேவி மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி அம்மா தேவி மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி அம்மா தேவி மகாலட்சுமி.
1: இன்றைய நாளிலே நவராத்திரி புராண கதை மகிஷாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருந்தான்.
2: ஓஹோ,
1: ஆணவத்துடன் எவராலும் தனக்கு அழிவு வரக்கூடாது, குறிப்பா எந்த ஒரு ஆண்மகனாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற்றான்.
2: அப்படியா?
1: ஆமா, வரத்தின் பலத்தால் ஆணவம் கொண்ட மகிஷாசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான்.
2: ஐயோ,
1: தேவர்களை துரத்திவிட்டு முச்சக்கர உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான்.
2: அப்படியா?
1: தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர்.
2: ஆஹா,
1: அசுரனை அழிக்க ஒரு பெண்ணால் மட்டுமே முடியும் என்பதால் மும்மூர்த்திகளின் தேசல்ஸ் ஒளி ஒன்றிணைத்து சக்தி வாய்ந்த துர்க்கை தேவி உருவானாள்.
2: அப்படியா?
0: பச்சரிசி உங்க வச்சோம் மாரியம்மா தாயே கருமாரி திரி சூழி நாம் பாட்டெழுத தற்போது

தங்கமுத்து மாரியம்மா தாராள மனசால தங்குதடை இல்லாமத்தான் எல்லாமும் தருவாள். தங்கமுத்து மாரியம்மா.

வயதும்போர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் தழுவினி இழாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும்

0: அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அமுதீச உருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே.
1: தேவி துர்க்கைக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே தொடர்ந்து 9 நாட்கள் கடுமையாக போர் நடந்தது.
2: கடுமையான போர் நடக்குது.
1: ஆமா, 10ஆம் நாள் அன்று தேவி மகிஷாசுரனை வதம் செய்து

0: நல்லா சந்தோஷமா மக்கள் எல்லாம் நவராத்திரி திருவிழாவை கொண்டாடிட்டு குழு வைக்கிறாங்க.
1: குழு வைக்கிறாங்க.
0: ஆமா, குழு வந்து எங்கெங்க வைக்காங்க தெரியுமா?
1: எங்கெங்க வைக்கிறாங்க?
0: வீட்டுகள்ல வைக்கிறாங்க.
1: ஆமா,
0: ஆலயங்கள்ல வைக்கிறாங்க.
1: ஆமா,
0: குழு வைக்கிறவங்க
1: எதுக்காக வைக்கிறாங்க சாமி?
0: அது எப்படி வைக்கிறாங்க? நவராத்திரி பண்டிகையில வந்து முப்பெரும் தேவியரும் நம்ம வீட்டை காக்கணும், நாட்டை காக்கணும், இந்த மக்கள் உலகத்தை காக்கணும்.
1: ஆமா,
0: நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊர் செழிக்கணும், உத்தம மழை பெய்யணும், வட்டி பெருகணும், பால் பானை பொங்கணும்.
1: ஆமா,
0: இதெல்லாம் மக்களை செழிப்போட வாழணும் சொல்லி
1: இந்த
0: பொம்மையில், கொழு பொம்மையில் வச்சு நம்ம முப்பெரும் தேவியரையும்
1: வணங்கி வருகிறோம்.
0: வணங்கி வருகிறாங்க.
1: ஆமா,
0: அதாவது கன்னியா பூஜைன்னு வைக்கிறாங்க முதல்ல.
1: சரி,
0: அந்த கன்னியா பூஜை வந்து 2 முதல் 10 வயசு குழந்தை.
1: சரி, ஆமா,
0: 2 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள குழந்தைகள் இருக்குல்ல?
1: ஆமா,
0: அதுகளுக்கு வந்து அம்மன், அந்த அம்மன் நம்மளுடைய அம்மனை
1: சிறப்பாக
0: அப்படியே தத்ரூபமா அவளுக்கு வேடமிட்டு,
1: சரி,
0: இப்ப அம்மனாக நினைச்சு அவளை,
1: சரி,
0: அந்த அம்மனாகவே அந்த வீட்டு குழந்தைகளை
1: நினைச்சு
0: அப்படியே பூஜை செஞ்சு அந்த அம்மனாகவே வழிபடுறாங்க.
1: சரி,
0: நம்ம வீட்டு குழந்தைகளை.
1: ஆமா,
0: எத்தனை வயசு குழந்த? 2 வயசு முதல் 10 வயசுக்குள்ள குழந்தைகளை அது அம்மனாவே பாவித்து பூஜை செய்து வணங்குறோம்.
1: சரி,
0: அது வந்து ஆண்டாண்டு காலமா நம்மகிட்ட பாரம்பரியமா வந்துட்டு.
1: ஆமா,
0: அன்று வந்து நல்ல கல்வி பெருகணும், மக்களுக்கு நல்ல அறிவு வளரணும்
1: வளரணும். சரி,
0: அந்த கல்வி சம்பந்தமானது ஆயுத பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. அப்புறம் வந்து 10ஆம் நாள் வந்து விஜயதசமி திருவிழா நடக்குது.
1: ஆமா,
2: நவராத்திரி செல்வத்தை பாருங்க, நவராத்திரி செல்வத்தை பாருங்க, அத்தனையும் பூரி எங்க இருந்த நவராத்திரி செல்வ

0: ஆமா ஆமா ஆமையா.
1: இந்த நவராத்திரி திருவிழாவானது உங்கள் அனைவரின் வாழ்விலும் சகல ஐஸ்வர்யங்களையும் வெற்றியையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: நவராத்திரி

கிராமியத்தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்டம் கீரைத்துறையைச் சேர்ந்த வி மாரிமுத்து மற்றும் குழுவினர் வழங்கிய நவராத்திரி குறித்த மேடை நாடக பாடல்கள் கேட்டு ரசித்தோம்.

0: தருகிறது கிராமிய தென்றல். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றின அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியிலும் நேரும் தொகுப்பாய். ஆறு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜா. 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணும் மணியும். கத்திரி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்ட பட்டணம்பட்டியை சேர்ந்த லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி, வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் இவையாகவும் கேட்கலாம் மண்ணும் மணியும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். பத்து மணிக்கு ரவிவாஷாரியா அகில் பாரதிய சங்கீத சபா, ஜெகதீஷ் அவர்கள் தபலா இசை, படைப்பு ஆகாஷ்வாணி கலபுராகி. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு செய்யப்படும். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் நேரம் தொகுப்பாய்.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு வீட்டுல இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும். சரி குப்பையை கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
1: சாந்தாக்கா நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி
2: பண்ணலாம்?
1: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டும் பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடுலாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
7: Prime Minister Narendra Modi inaugurated and laid foundation stones for a series of development projects worth more than 13,000 crore rupees across Tamil Nadu at an event held at IIT Madras today. The projects span road and rail infrastructure, port infrastructure, petroleum and scientific research. Addressing a gathering on the occasion, Prime Minister Modi said the initiatives will improve connectivity, strengthen industry and trade and create employment opportunities for the state's youth.
8: This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier. Others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
7: Earlier, the Prime Minister held a roadshow en route to the venue of the event at Porur in Chennai, where he flagged off the metro rail service from Porur to Poonamalli. The Prime Minister travelled along with the Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay in the metro rail. The 14.5-kilometre metro rail service features a unique 3.7-kilometre double-decker structure with advanced signalling systems designed to support

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பிரியமான தொழில் திரைப்பட பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நேரம் 6:10 ஆயிட்டே இருக்கு. முதல் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைய 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பிரியமான தோழி திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

6:20 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

நேர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி மாநில செய்திகள்.

0: வாதிகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னை IIT வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார்.
1: இந்து தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். It is a pleasure to be in Chennai with all of you.
2: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய்

0: வருவாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம்.
1: மக்களின் நல்லாசையுடன் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
2: நண்பர்களே, அக்டோபர் 2001 முக்கியமந்திரி கே ரூப் மே சபத் லீ தி.
0: அக்டோபர் 2001 நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் 2 சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார்.
4: தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய 3க்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி

சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினாா்.

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாவட்ட செய்திகள். சேலத்தில் பாரம்பரிய உணவு மற்றும் விதை திருவிழாவை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 2 பசுமாடுகள் உயிரிழந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் சான்றிதழுடன் கூடிய தேனீ வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் இலவச பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை அந்த பயிற்சி நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கர்ப் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் கோலா நிக்கோலஸ் ராஜ் இணைக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அகமதாபாதில் நடைபெற்ற இப்போட்டியின் பில்லியர்ட்ஸ் ஆடவர் பிரிவில் ரயான் ரஸ்மியும், மகளிர் பிரிவில் அனுபமா ராமச்சந்திரனும், ஆடவர் ஸ்னூக்கர் பிரிவில் ஆதித்யா மேத்தாவும் தங்கப்பதக்கங்களை வென்றனர். கீர்த்தனா பாண்டியன் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். சமூகநிதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கு தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சமூக நிதிக்கான தந்தை பெரியார் விருதிற்காக பாடுபடுறவங்களை சிறப்பு செய்வதற்காகவே இந்த நிதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருது. அதன்படி 2026 தமிழக அரசின் சமூக நிதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு தகுதியுள்ள விருதாளரை தேர்ந்தெடுத்து பரிந்துரைகள் வரவேற்கப்படுது. மேலும் சமூக நிதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுறவங்க 500,000 விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுறையும் வழங்கப்படுது. இவ்விருதாளரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. எனவே சமூக நிதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன்படி எய்திய சாதனைகள் ஆகியவை சேர்த்து அனைத்தையும் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தங்களது விண்ணப்பம், சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நிதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் ஆகியவை உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நிதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கான விண்ணப்பங்களை 20/10/2026 அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேரல் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை தன்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல்.
1: என்னடா இழுவ

0: ஓகே, குட் நைட்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸ்ல மதுரை தன்ற நிகழ்ச்சியில அடுத்த பாடல்

raza, naurra y paparra.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் லோக் அதாலத்தினும் சமரச தீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 13,93,00,000 ரூபாய் மதிப்பிலான 1,161 வழக்குகளுக்கு தீர்வு எட்டப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் 300 மாணவர்கள் ஒருங்கிணைந்து 300 திருக்குறளை இடைவிடாது வாசித்து உலக சாதனை புரிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கலந்து கொண்டு மல்லர் கம்பம் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மத்திய தொழில் அமைச்சகத்தின் சார்பில் 2 நாள் தொழில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய அளவில் பிரபலமான நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களின் உற்பத்தி பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியினை நடத்தினர். இதில் 1,000-க்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியினை சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த 100-க்கணக்கான விநாயகர் சிலைகள், ராமநாயக்கன் ஏரி, சின்னாறு, கெலவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி அணை உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளில் போலீசார் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் அக்னிவீர் இராணுவ ஆட்சேர்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு ஆட்சேர்ப்பு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் 1,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த வாரம் சமரச தேர்வு மையம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 1,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், தன்னார்வலர்கள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக சென்று சமரச தேர்வு மையம் குறித்த ஒரு நாள் விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். உலக கராத்தே போட்டியில் கின்னஸ் சாதனை படைத்த 18 மாணவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் கடந்த வாரம்

0: ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இதில் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறுவது அதிகரித்து வருவதாகவும், ஆண்டுக்கு சராசரியாக 24,000 பிரசவங்கள் பார்க்கப்படுகிறது என்றும், அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 12,000 பிரசவங்கள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொது சேவையினை பாராட்டும் வகையில் சேவா ஜோதி யாத்திரை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய காசநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு காசநோய் இல்லா இந்தியா இயக்கம், ஜோஸ் அணி தொடக்க விழா மற்றும் காசநோய் இல்லாத பஞ்சாயத்துகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 48 கிராம ஊராட்சிகளுக்கு சிறந்த ஊராட்சிகளுக்கான விருதுகளை வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 2092 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்கம் செய்வது, திருத்தம் மேற்கொள்வது போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி நகர்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், புதிதாக பெயர் சேர்க்க நேரடியாக முகாமிற்கு வர முடியாதவர்கள் தேர்தல் ஆணையத்தின் இணைய வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள் தமிழக அரசின் விருதினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அறிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு உகந்த கருத்துக்களை திருவள்ளுவர் கூறிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
3: நண்பர்களே, மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா.
4: மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை, அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே.
2: தமிழ் இலக்கியத்தின் ஆளுமையாக திகழ்ந்த மகாகவி பாரதியார் காசியில் வாழ்ந்த காலத்தில்தான் அவரது மனதில் மகத்தான தாக்கம் உருவானதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
3: ஆப் சபீனே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. அச்சமிலை அச்சமிலை.
4: தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே

0: காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். இன்றும் கூட காசி வாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
1: உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் வலிமை மாணவர்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுமாறும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கல்விச் சூழல் மாறிவரும் வேளையில் நாட்டில் புதிய ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தின் ஒரு பகுதியாக வாரணாசியில் இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். உடற்பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணத்தின் முடிவில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய சமூக நீதித்துறை இணை அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் முழு அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு ராம்தாஸ் அத்வாலே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்றார். நியாயமான காரணங்களின் அடிப்படையிலேயே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக தேவையில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ரயில்வேயில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பை அந்தந்த மண்டல ரயில்வே தேர்வு வாரியங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி பட்டதாரி நிலையிலான டிக்கெட் பரிசோதகர், சரக்கு ரயில் மேலாளர், இளநிலை கணக்காளர் மற்றும் முதுநிலை கணக்காளர் உள்ளிட்ட 3548 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: இந்தியா ரஷ்யா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக INS சஹ்யாத்ரி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக் சென்றடைந்தது. மத்திய அரசின் மகாசாகர் கொள்கையின் அடிப்படையில் கடல்சார் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்திரா 2026 என்ற பெயரிலான இந்த பயிற்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியின் இடையே இருநாட்டு கடற்படையினரும் தத்தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் தற்போதைய சூழலில் பின்பற்ற வேண்டிய நவீன போர் முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே கடற்படையின் மற்றொரு கப்பலான INS திரிசூல் இந்தியா இங்கிலாந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் சென்றடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்வதற்கென 375 நியாய விலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்குவங்க கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மத்திய அரசின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் 30 மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் 344 வட்டாரங்களிலும் தலா 1 வீதம் இவை திறக்கப்பட உள்ளன. இந்த மருந்தகங்களில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கான தடுப்பூசிகள் மற்றும் இதர மருந்து பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் ராசல்

கைமா கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமிகள் 22 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் தீப்பற்றிய தகவல் அறிந்ததும் ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடலோர காவல்படையினர் சம்பவ பகுதிக்கு சென்று மாலுமிகளை மீட்டு வந்திருப்பதாக தூதரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மாலுமிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அனைவரும் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆண்ட்ரூஸ் ராணுவப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைன் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் அக்கறை செலுத்தினாலும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுடனான மோதல் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் யுக்ரைனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் டீசல் விநியோகம் செய்ய ரஷ்யாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அன்வி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 47.3 ஓவரில் 275 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி 46.2 ஓவரில் 226 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் விவசாயி கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: நிறைய மக்கள் வந்து என்னன்னா பஞ்சகவ்யா தீவாமரம் இது மாதிரி பொருட்களும், அப்புறம் இதுல வந்து பஞ்சகவ்யா விளக்கு, அப்புறம் சோப்பு, சாம்பிராணி, தூபம் இந்த மாதிரி பொருட்கள் நிறைய பண்றாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அச்சல பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வேறுபட்டு யாருமே பண்ணாத ஒண்ணு பண்ணணும்ன்றது எங்களோட கான்செப்ட். இதுக்கு நிறைய ஆர்டர் இருக்கு. மலேசியாவிலிருந்துலாம் சில பொருட்கள் நாங்கள் மாவிலை தோரணம்னு ஒன்று பண்ணிருக்கோம். நீங்க வீட்டு முன்னாடி எப்படி மாவிலை தோரணம் மாதிரி இது சாணத்திலே பண்ணது முழுக்க முழுக்க அதை மாட்டுறீங்களா, 10 வருஷமா அப்படியேதான் இருக்கும். இதுல நிறைய விஷயங்கள்னா நீங்க சயின்டிபிக்கலா சாணம் வந்து கிருமி நாசினி, ஆன்மீக ரீதியாக சாணம் வந்து மகாலட்சுமி ரூபம். இன்னைக்கு உள்ள கான்செப்ட் இது பிளாஸ்டிக்கு மாற்றான பொருள். இந்த மூணு விதமான கான்செப்ட் ஒரே இடத்துல வர்றதுனால சாணத்தில் செய்யப்பட்ட கலைப்பொருள்கள் இன்னும் ஃபியூச்சர்லேயே ஒரு நல்ல வேல்யூ இருக்குன்றதான் எங்களுடைய கான்செப்ட். இதை வந்து இயற்கையோட விவசாயத்தோட இணைந்து தான் பண்ண முடியும். ஏன்னா இது மாடு வளர்த்தா தான் இங்கே சாணமே கிடைக்கும். நீங்கள் வெளியில் இருக்கிற வேற பசுவோட சாணத்தை எடுத்தால் அவங்க என்ன மாதிரி பீடு பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதில் என்னன்னா நீங்கள் மாடு வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா மாட்டுக்கு செயற்கையான தீவனங்கள் அதிகமாக பீடு பண்ணக்கூடியது. செயற்கையான தீவனங்கள் மீன்ஸ் அதிகமான புண்ணாக்கு, அப்புறம் இந்த ரேஷன் அரிசியை காய்ச்சி மாட்டுக்கு ஊத்துறது, அந்த மாதிரி பண்ணீங்களா இந்த சாணத்தை வந்து இயல்பு மாறிடும். இன்னைக்கு டவுனுக்குள்ள அதான் நடக்குது.
1: இப்போ அடிப்படையிலேயே சாணத்துல மாட்டுக்கு கொடுக்குற உணவுல இருந்தே நீங்க மாற்றம்
3: கொண்டு வரணும். அப்போ வந்து நீங்க வளர்த்தா தான் அதை பண்ண முடியும். ஏன்னா வந்து மாடை வந்து மாடா

0: வளர்க்கணும். அந்த காலத்துல வந்து பூர்வீகமா எப்படி நம்ம மாடு வளர்த்தோமோ இயற்கையா மேய விடணும் மாடு, அதுக்கு என்ன பிடிக்குதோ அது மேய்ஞ்சிரும். அது தவிர்த்து நீங்க அந்த தீவனங்கள் பற்றாக்குறையால உலர் தீவனங்களோ இல்ல வைக்கோலோ இல்ல வந்து அந்த கஞ்சி அடிச்ச தண்ணி, அதாவது நீச்ச தண்ணி சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். பிளஸ் வந்து அரிசி கலவன தண்ணி அது கொடுக்கலாம். ஆனா ரேஷன் அரிசி மட்டும் காய்ச்சி ஊத்தரக்கூடாது, அதோட சாணத்தோட இயல்பை மாறிடும். பேப்பர் தின்றது, முட்டைக்கோசிலை அதிகமா பீடு பண்றது, அந்த மாதிரி சாணத்திலிருந்து பண்ண முடியாது. மாடுகள் வந்து வெயிலில் வந்து இயற்கையா மேய்ச்சலுக்கு போகணும், அது அதிகமான நேரம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகணும், அதான் நாட்டு மாட்டோட இயல்பு. அதுல இருக்க சாணத்தெல்லாம் நீங்க பண்ண முடியும். இந்த மாதிரி செர்ஜி மாட்டுல இருந்து ஒரே இடத்துல கட்டி போட்டு அதிகமான தீவனங்களை பீடு பண்ணா அந்த சாணத்தோட இயல்பு மாறிடும். அப்ப அது மெடிசினல் ப்ராப்பர்ட்டியா பண்ண முடியாது, அதனால அதை பண்ண முடியாது.
1: ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சார், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயற்கை முறையில அந்த மாட்டோட உணவுல இருந்தே நாங்க மாற்றத்தை கொண்டு வந்து அதுல இருந்து ஒரு மாட்டோட அந்த அடிப்படை பொருளே வந்து தரமா கொண்டு வரீங்க, அந்த சாணியே தரமானதா இருக்கணும் அப்படின்றத கொண்டு வரீங்க. என்ன மாதிரியான மோல்டுல பண்றீங்க, என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் பண்றீங்க?
0: இது வந்து எப்படின்னா, இந்த சாணம் வந்து இன்னைக்கும் இருக்கும்போது ஆயுர்வேதத்திலையும் சித்தாவிலையும் சாணத்தோட பயன்பாடு இன்னும் இருக்கு. ஏன்னா சாணம் வந்து ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஏன் அப்படின்னா, மாடுகள் மேயும் போது அந்த காலத்துல மேய்ச்சல் முறை மாடுகள் வளர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, மாடுகள் நிறைய வந்து தீவனங்களை மேயும், பசு தீவனங்களை. அப்ப வந்து பச்சரிசி குலை, பாலாட்டங்குலை, அருகம்புல்லு, இந்த மாதிரி அதுக்கு பிடிச்ச தீவனங்கள் அதிகமா மேய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சயின்ஸ் படி என்னன்னா, எது இன்புட் ஆகுது அதான் அவுட் புட் வரதான் சயின்ஸ். அப்ப வந்து தீவனங்கள் அந்த மாதிரி மூலிகை தாவரங்கள், அருகம்புல்லு இந்த மாதிரி மேயும் போது அதுல உள்ள எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து சாணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால சாணத்துல வர கோமியமும் அதோட சாணமே மருத்துவ பயன்பாட்டுக்கு உரிய அந்த காலத்திலிருந்து ஒரு பயன்பாடு இருக்கு.
1: என்ன பொருள்லாம் பண்றீங்க?
0: இப்ப நாம பண்ணும்போது அதுல வந்து நாலு கேட்டகரியில பொருள் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து நம்ம வந்து அன்றாட பயன்பாட்டு பொருட்கள், அதுல எடுத்துக்கிட்டாக்கும் செல்போன் ஸ்டாண்டு, குங்குமச்சிமில், அப்புறம் நீங்க வைக்கிற உபதி குப்பரை, விசிட்டிங் கார்டு ஹோல்டர், இந்த மாதிரி பயன்பாட்டு பொருட்கள் இருக்கு. இது எல்லாமே அன்றாட பயன்பாடு. நீங்க பென் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொருள் டேபிள் டாப்பா வச்சுக்கலாம்.
2: இதுவரை நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் விவசாயி கணேசன் அவர்களின் நேர்முகம் கேட்டோம். இதன் தொடர்ச்சி நாளை பண்ணை செய்தியில் கேட்கலாம். நன்றி நேயர்களே, இத்துடன் நிறைவடைகிறது பண்ணை செய்தி.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 7:30.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

இன்றைய மண்ணும் மணியம் நிகழ்ச்சியில் கத்திரிக்காய் சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டினம்பட்டியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்களின் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சத்யா அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகிய பகுதிகள் வளம் பெற காத்திருக்கின்றன.

0: முதலாவதாக கத்திரிக்காய் சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டினம்பட்டியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்களின் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சத்யா அவர்கள்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்க.
2: நான் திண்டுக்கல் ஜில்லா தாலுகா, ஒரு பட்டினம்பட்டியில சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி. நான் எல்லா விவசாயமே பண்ணுவேன், ஆனா கத்திரி உண்டலா சாகுபடி பண்ணுவேன். ஏன்னு கேட்டா வீட்டு வருமானத்துக்கு, வீட்டு செலவுக்காக. என் மூணு நாளைக்கு ஒருக்க அந்த காய் பிடுங்கணும், அதனால வருமானம் வர கத்திரி தான் அதிக சாகுபடி பண்ணுவேன்.
1: நீங்க கத்திரி சாகுபடி தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்ப கத்திரி சாகுபடி பண்ற நீங்க ஒரு எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஒரு ஏக்கர் 50 சென்ட் பிடித்தே போட முடியும். உண்டனா போட்டோம்னா களை கப்பி வெட்ட முடியாது, வைக்க முடியாது, பிடுங்க முடியாது. மூணு நாளைக்கு ஒரு பிடுங்கணும், அதுக்கு மேல ஒரு நாள் கூட போச்சாலும் காய் இந்த நெட்டிக்கு வந்துடும். அது வியாபாரத்துக்கு அவ்வளவு போகாது.

0: இப்ப நீங்க ஒரு ஏக்கர்ல கத்திரி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, அப்ப அதுக்கான நாத்துகள் வந்து எங்க இருந்து நீங்க வாங்கி பண்றீங்க, இல்ல நீங்களா விதை மூலம் உற்பத்தி செஞ்சு நீங்க நாற்று பாவுவீங்களா, இல்ல தனியா நாற்று பண்ணையில போய் நாற்று வாங்கி வந்து நடுவீங்களா?
1: முதல்ல விதைய வாங்கி வந்து பாக்கெட் விதை வாங்கி வந்து பாவுவோம், அது இப்போ ஒழுங்கா முளைக்குது இல்ல, அதனால நாங்க இந்த நாற்று பண்ணையில போய் 80 காசு 1 ரூபா ஒரு கண்டு அது வாங்கி வைப்பேன், அது வாங்கி வச்சா அது நல்லா கிளியரா வருது, அவங்க நல்லா கிளியராகவும் கண்டு கொடுக்குறாங்க, அதுதான் வைப்போம். இப்ப
0: இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த நாற்று பண்ணையில இருந்து நாங்க வந்து நாற்று உற்பத்தி வாங்கி இருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சொல்றீங்க, இந்த நாற்று நடவும் போது மண்ணை வந்து எப்படி நம்ம வந்து நடவு செய்வதற்கு முன்னாடி மண்ணை வந்து எப்படி நம்ம வந்து உழவு செய்யணுமா, அதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இருக்குதுமா, முதல்ல பெரிய கலப்பையை போட்டு நல்லா ஓட்டிக்கிறனு, கலப்பை போட்டு ஓட்டிக்கிறனு, அப்ப ஆழத்துல வரும் வேறு நல்லா புல் புல்னு ஓடுற மாதிரி ஆழத்துல கலப்பை, அப்புறம் பாறு போடும் போது லொட்டட்டி விட்டு அடிச்சு, லொட்டட்டின்னு ஒரு கலப்பை இருக்குது அதை விட்டு அடிச்சுமா வல்லு வல்லு இருக்கு, அதுல பாறை
0: இது கத்திரிக்கு வந்து எந்த வகையான மண் வந்து இருக்கணும், எந்த வகையான மண் இருந்தா அந்த சாகுபடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்?
1: அதாவது எங்க ஏரியா புறம் செம்மல்ல சேர்ந்தது அல்ல, பொதுவாக உழுது, முதல்ல உழுகும் போதே அதுக்குள்ள கொஞ்சம் உரச்சத்து இல்லைனாக்கா மாட்டு சாணத்தை போட்டு தூவிக்கிட்டு ஓட்டுருவான், எங்க பக்கம் நல்லா கத்திரி வரும், செம்மண்
0: செம்மண் இருக்கும் சொல்றீங்க, சில பேர் சொல்றாங்க அதான் செம்மண், மணல் கலந்து அதாவது நீர் பிடிக்காத அளவுக்கு மண் இருக்கணும் சொல்றாங்க, அது உண்மையா?
1: ஆமா, நீர் அவ்வளவா பிடிக்காத அளவுக்கு இருந்தா தான் மழை நாவரம் இருந்தா தான் மீன் பிடிக்க நீர் பிடிக்கும், மழை இல்லாதனால அது பாட்டில் இருக்கு, அப்படி மழை நாவர நீர் பிடிக்கிற மாதிரி இருந்தா வாக்கா வாக்கியாளுக்கு ஒரு 6 அடி அகலத்துக்கு நெட்ல வெட்டி வெட்டி ஓரமா தண்ணி போய் ஒழுகிற மாதிரி அதை ரெடி பண்ணி பண்ணு, தண்ணி நின்று அந்த கத்திரிக்கு சேராது.
0: ஓகே சரிங்க ஐயா, இப்ப வந்து இப்ப இந்த கத்திரி செடிக்கு வந்து இடைவெளிங்கிறது எப்படி இருக்கணும், எந்த அளவு இடைவெளி இருந்தா அந்த செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்?
1: எங்க வரைக்கும் நாங்க 1.5 அடி வைக்கிறோம், 1.5 அடி வைக்கும் போது நீஞ்சி பிடிங்கி போக முடியாது, 2 அடி வச்சாத்தே நல்லா இருக்கு,
0: 2 அடி வைக்கணும்,
1: 2 அடி வைக்கணும், அப்ப நல்லா கலக்கம் இருக்கு, நம்ம வாட்டில பிடுங்க வைக்க நல்லா தோது, கத்திரிக்காயும் பிடுங்கும் போது மாறாது, இல்லாட்டி கடந்து பெருத்து போகும்.
0: இப்ப கத்திரிக்காய் வந்து நீங்க வந்து வாங்கி பண்றீங்களா, விதை நாற்று பண்ணையில இருந்து வாங்குறீங்களா, எத்தனை நாளுக்குள்ள அதோட விளைச்சல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது 25 நாள் சொல்றாங்க, 30 நாள் பண்றோம் சொல்றாங்க, எத்தனை நாட்கள்ல உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வரும்? அது
1: 40 நாள்ல பூ பூத்துரும், 40 நாள் 45 நாள்ல பிஞ்சு இறங்கி காய்க்க ஆரம்பிச்சிரு, என்ன இது சிம்மரன் காய நாட்டு செடினாக்கா அந்த மாதிரி வராது, இது 40 நாள்ல பூ வச்சிருது.
0: கத்திரிக்காயில நிறைய ரகங்கள் இருக்கு. ஆமா, நீங்க எந்த மாதிரியான ரகங்கள் வந்து நீங்க வந்து உற்பத்தி செய்றீங்க?
1: முதல்ல நாட்டு கத்திரிக்காய் தான் பண்ணுவோம் செய்வோம், இப்ப நாட்டு கத்திரி செடியே கிடைக்கிறது இல்ல, கண்டும் கிடைக்கிறது இல்ல, இப்ப சிம்மரன் ஒரு காய் விதை இருக்குது, நயன்தாரான்னு ஒரு காய் இருக்குது, இந்த இதுல அவங்க பாவி வச்சிருப்பாங்க, பாவி வச்சிருக்கும் போது அந்த பக்கத்துல பண்ணையில அந்த விதைகள் உள்ள அட்ரஸ் அதுல பதிச்சு விட்டுருவாங்க, எனக்கு நயன்தாரா வேணா சிம்மர விதை கொடுங்க, கண்டு கொடுங்க, நாத்து கொடுங்க சொல்லி வாங்கி பதிக்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மனம் மணியும் நிகழ்ச்சி, ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது மதுரை வானொலியின் மன்னம் மணியும் நிகழ்ச்சி.
1: இப்ப சில வயல்கள் வந்து எப்படி நம்ம அடையாளம் பாக்குறது நம்ம, அதாவது கத்திரி விவசாயம்னாலே கத்திரி விவசாயத்திலேயே மெயினா தாக்குறது வந்து பூச்சி தாக்குதல் தான். அப்படி இருக்கும்போது அந்த கத்திரி காயில வந்து பூச்சி நிறைய இருக்கும், சொத்தைகள் இருக்கும், அதை எப்படி நம்ம வந்து சரி செய்யறது?
2: அது சரி செய்யணும்னா சின்ன செடியிலேயே நம்ம வைக்கும் போது கொஞ்சம் வேப்ப முன்னாக்க வச்சு கொண்டாடணும். அப்படி வரும்போது மேல பூவுக்கு வந்துருச்சுனாக்க அந்த பூவை அணுங்குதா வைக்குதான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பிஞ்சு இறங்கின பிற்பாடு, பிஞ்சு இறங்கும் போது பிஞ்சுல கண்டிப்பா சூனை விழுது தெரியும். அத என்ன பண்ற, நம்ம என்ன பண்ற, அதுக்குள்ள மருந்து, ஐயா மருந்து கேட்கும் போது கரெக்டா கேளுங்க, கேட்கும் போது இந்த செடி வச்சு 50 நாள் ஆச்சு, அதுக்குள்ள மருந்து கொடுங்க அப்படின்னாக்க ஏவெட்டுள்ளாத மருந்தை கொடுப்பாங்க. அப்ப அடிச்சு ஒரு அடி அடிச்சிருங்க, காய் நல்லா இறங்கு, காய் இறங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டு பிடுங்கு பிடுங்கும்னு ரெண்டு வாரம் செண்டு ரொம்ப பூச்சி இருந்துச்சுன்னா மறுபடி இந்த நாளாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 3 மருந்து களை சேர்த்து கொடுப்பாங்க. அப்ப அடிச்சோம்னாக்க பூச்சி 2 வாரத்துக்கு இல்லாம இருக்கு.
1: ஓகே, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பூச்சி நாங்க வாங்கியாந்து மருந்து கடையில கேட்டு வாங்கியாந்து அடிப்போம்னு சொல்றீங்க. இப்படி வாங்கி அடிக்கும் போது அந்த அளவு வந்து சரியானதா இருக்குமா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை நீங்க வந்து பின்பற்றுவீங்களா? அதாவது இயற்கை முறையில உரங்கள் வந்து விடுறீங்களா? அதுக்கப்புறம் சில இது அளவுகள்லாம் இருக்கும், நம்ம எல்லாம் சொல்லி கேட்போம் இந்த செடி இந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்லுவோம், அவங்க ஏதோ மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்து நல்ல பயனுள்ளதா இருக்குமா, இல்ல உங்களுக்குன்னு சில இதை வந்து வேளாண் அறிவியல் மையத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வாங்கி நீங்க பயன்படுத்துவீங்களா?
2: நானும் ஒரு டிப்பு, வேப்பங்கொலை ஒடுவங்கொலை மாட்டுச்சானா எல்லாத்தையும் ஊற வச்சு ட்ரம்ல ஊற வச்சு அதை வடி கட்டினா பம்புல ஏறும், வடி கட்டி அடிச்சு பாத்தீமா, அடிச்சா நல்லாத்தையும் வாடை இருக்குது. வாடை இருந்தாலும் மறுபடியும் 2 வாரத்துல அதே மாதிரி பூச்சி தான் வந்துருது.
1: அப்ப என்ன செஞ்சீங்க நீங்க? நீங்களா அறிவியல் மையத்தை கேட்டுட்டு நீங்க பண்றீங்களா?
2: எங்களுக்கு அறிமுகம் இல்ல, மருந்து கடையில இருந்து கேட்டுட்டு
1: நீங்க பண்றீங்க. பெரும்பாலும் நீங்களாவே சொந்தமாவும் நீங்க மருந்து யூஸ் பண்றீங்க?
2: யூஸ் பண்ணி ஒரு ஆட்டை அடிச்சு பார்த்தேன், அது செட் ஆகல, மறுபடியும் கடையில தான் வாங்கி அடிக்கிறேன்.
1: சரிங்க, இப்ப நடவு செய்யறதுக்கு நேரம்னு இருக்குல்ல, எந்த நேரத்துல நடவு செய்யணும், தண்ணீர் வந்து எப்ப போவலாம் விடணும் அதுக்கு?
2: அதாவது நம்ம கண்டு வைக்கிறது காத்திய மாத்தையில வைக்கணும், காத்திய தைய மாசி இதுல வச்சாக்க எந்த சீக்கு சிறகு இல்லாம மழை மழைன்னு வருது. ஏன்னா அதுக்கு மழை சேராது, இது வேடன வரல. அப்போவே முத நாள் வச்சிடுறேன் கண்டை, வச்சிட்டு மக்கான பாக்கணும் ஒழுங்கா இருக்கா எப்படின்னு மாட்டு, மக்கால சாயந்தரமே ஒரு தண்ணி விட்டுறணும். ஏன்னா கடுவ தரையா இருந்தாக்க கண்டு வதங்க தெரியும்ல, மக்கால ஒரு தண்ணி விட்டுறணும். தண்ணியை விட்டாக்க அது நட்டோட்டி தண்ணி, அதுக்கு பேரு விட்டாக்க அது பாட்டில இருக்கு. அப்புறம் 4 நாள் 5 நாள் தண்ணி விடணும், 10 நாளையில களை பண்ணிடு, களைய நல்லா சுரண்டிக்கிட்டு தண்ணியை விட்டுக்கிட்டு வரணும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மனம் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: பனிக்காலம் தான் இது சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கிடைக்கும்? இதை வந்து நீங்க விற்பனைக்கு எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
2: இப்ப 50 சென்ட் கத்திரி வச்சேனாக்க 3 நாளைக்கு ஒரு பிடிக்காது. அப்படி பிடிக்கும் போது வார முச்சூடும் பிடி இருக்கு. ஒரு 2 பாத்தி வச்சோம்னாக்க 2 பாத்தியில 4 சிப்பம் விழுங்க. 4 சிப்பம்னாக்க 1 சிப்பம் 35 கிலோ. என்னமா நான் சொல்றது, அங்க நாங்க மார்க்கெட் கொண்டு வர்றது எங்க மார்க்கெட்ல கிலோ கணக்கு இல்ல, அங்க அப்படி சிப்ப கணக்கு தான். அப்ப 5 சிப்பம் விடுங்கனாக்க என் மைங்க 2 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 3 சிப்பம் கொண்டு போயிருவாங்க. அங்க போகும்போது சிப்ப கிலோ கணக்கா இருந்தா பரவாயில்ல, சிப்ப கணக்கு அது போகும்போது நல்ல விலையா வச்சுன்னா 1000, 1500 அப்படி விற்கும். கொஞ்சம் வறுத்து கூட இருந்துச்சுனாக்க 800, 900, ரொம்ப வறுத்து கூட இருந்துச்சு 500 அப்படி போகும்.
1: அப்படி போகும், அந்த அளவுக்கு தான் போகும். அதுக்கு நீங்க வந்து சந்தைப்படுத்துறது எங்க பண்றீங்க? நீங்க உங்க ஊர்லயே பண்றீங்களா இல்ல?
2: எங்க ஊர்ல இல்ல, எங்க பக்கத்துல நத்தம் சந்தை இருக்கு, பெரிய சந்தை அது. அதுல கொண்டு வர மார்க்கெட், பெரிய மார்க்கெட் அது.
1: ஓ சரிங்க சரி.
2: மார்க்கெட்ல போகும்போது யாவரியா கசக்கமா வருவாங்க, காய் நல்லா தரமா இருந்தாக்க நல்லா எடுப்பாங்க. தரமா காய் வர்றதுக்கு என்ன பண்ணணும், பொட்டாசு ரெட்டையனையும் கலந்துகிட்டு வீசணும். அப்ப பொட்டாசு போட்டோம்னா காய் நல்லா கலரா நல்லா எடுப்பா இருக்கும். எடுப்பா இருக்க காய் 10 ரூபா கூட தான் போகும்.
1: தண்ணி வந்து நல்லா ஒரு எப்பவுமே ஒரு பதமாவே ஈரப்பதம் இருக்கும்.
2: பாசம் பிடிக்கணும் மட்டும்.
1: அப்ப சொட்டு நீர் பாசனத்துக்கு சரியானதா இருக்குமா? சொட்டு நீர் பாசனங்கிறது இது சரியானதா இருக்குமா?
2: சரியா, அது அதாவது தண்ணி இல்லாத பக்கம் சொட்டு சீர் போட்டு பாத்திருக்கேன். சொட்டு நீர் போட்டு உள்ள தார் பை ஒத்தி அந்த மாதிரி தண்ணி பத்தாத பண்ணலாம். எங்களுக்கு தண்ணி வேண்டி தண்ணி இருக்குது,
1: அதனால
2: நாங்க தண்ணி பாய்ச்சிக்கிறோம்.
1: தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம்.
2: சொட்டு நீர் போடுறது நல்லது. அதாவது வேட நாவர கத்திரி நல்லா காய்க்கும், காய்ச்சாலும் ஆனா நீர் இருந்த மட்டும் தான் நல்லது.
1: ஐயா இப்ப வந்து நடவு செய்யற முன்னாடி மண்ணை எப்படி வந்து நம்ம உழவு செய்யணும்?
2: அதாவது அதிகம் ஈரம் இருக்க கூடாது. ஈரம் இருக்கும் பாது அதுக்கு எப்படி கரெக்டா பார்த்தோம்னாக்க உழுகும் போது பொழு பொழுன்னு மண்ணு வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மண்ணை நல்லா காய விட்டு அப்ப பல கலப்பை விட்டு ஓட்டினோம்னாக்க பொது பொதுன்னு வரணும். ஈரம் தாக்க கத்தி கத்தி

0: கத்துக்கிட்டே வரும்.
1: கத்திரி சாகுபடிக்கு ஏற்றதா இருக்கும்,
0: அதாவது நல்ல செவமண்
1: செம்மண் சொல்றீங்க,
0: செம்மண்
1: அது வந்து நல்லது,
0: நல்லா வரும்.
1: அதான் நீர் ரொம்ப பிடிக்க கூடாது, நீர் பிடிப்பு அதிகம் இருந்தா கத்திரியோட வளர்ச்சி வந்து தடைபடும்.
0: ஆமா, இப்ப செவமண்னாக்கா கத்திரி நீர் இருந்தாலும் உறிஞ்சிக்கிறேன், இந்த செவமண் நல்லா இருக்கு. அது அப்புறம் இந்த கரம்ப மாதிரி இருக்குல்ல, அந்த மண்ணுகள்லாம் வச்சா ஒழுங்கா வராது, சின்ன மரம் கூட ஒழுங்கா வராது.
1: அந்த அளவுக்கு மண்ணு வந்து மெயின் முக்கியம் படுறது, மண்ணு வந்து முக்கியம். அதுல
0: மண்ணு நல்லா சேவ மண்
1: மண்ணெல்லாம் நல்லா இருந்தாலே கத்திரி நல்லாவே சாகுபடி செய்யலாம்,
0: நல்லா வரும், நல்லா வருமா நம்ம கத்திரில. என்னன்னு கேட்டா ஒரு 50 சென்ட் வச்சோம்னாக்க வாரம் முச்சூடு பிடிக்க இருக்கலாம், வீட்டு செலவு அது வாட்டில் ஓடும்.
1: ஓ, குறிப்பிட்ட காலங்கள் இருக்கா கத்திரி சாகுபடிக்கு?
0: கத்திரி கரெக்டா 3 மாதத்துக்கு தான் காய்க்கும், காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு தான் காய்க்கும். அப்புறம் அது வாட்டில கொலை உந்துடும், மறுபடியும் உழுதுகிட்டு வேற வெள்ளம் போடணும்,
1: வேற எது போடணும். சரி,
0: ஆனா மண்ணு ரெஸ்ட் இல்லாம நாங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவோம்,
1: பண்ணிக்கிட்டே தருவேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மனம் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: சும்மா வைக்கணும் பாத்துட்டு அப்படியே வெங்காயத்தை வச்சாக்க வெங்காயம் கரெக்டா 80 நாள் தேன். வெங்காயம் நல்ல 80 நாள் உரமான தரையா இருந்தா வெங்காயம் எப்படி வரும்? 80 நாள் தேன். அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுவா,
1: என்ன ஆகும் கத்திரியோட வளர்ச்சி?
0: கத்திரியோட வளர்ச்சி ரொம்ப பூச்சி. கத்திரிக்கு மருந்து அடிக்கிறதுக்கு கீழே களை இல்லாம இருக்கணும், அதாவது 2 களை 3 களை வெட்டணும். வெட்டிட்டு
1: எப்பவே வெட்டணும்னு கேக்குறேன்.
0: ஆமா, களை இப்ப முதக்களை வெட்டிட்டான், முதக்களை வெட்டிட்டு 2வது களை வெட்டும் போது ஒரு வெட்டு வெட்டணும். அப்புறம் களை இருந்துச்சுனாக்க பூரா கையினாலே பிடிங்கிட்டு போயிடணும், வராது அம்பிட்டு. அதுக்குள்ள விதச்சத்து அம்பிட்டுதே இருக்கு. என்னமா நான் சொல்றது, விதச்சத்து அம்பிட்டுதே இருக்கு. இருந்த விதையெல்லாம் 2 களையில வெட்டி முடிச்சு போடுவான். அப்புறம் ஒரு செடி முளைக்கு அப்படியே புடிப்பிடணும். ஏன்னா அடுத்து வெட்டினோம்னா வெறும் வேறு வெட்டு போடும்.
1: ஓ, அந்த மாதிரி ஆயிரும். குறிப்பிட்ட செடியா இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டா களையில எடுக்கிறோம், பண்றோம், செய்யறோம். ஒரு கத்திரி செடி நல்லா பெருசா வந்துருச்சு, நல்ல ஒரு 1 வருஷம் செடியா வந்துருச்சு. இப்ப கவாத்து பண்ணலாம்ல, அது கவாத்து பண்ணி நம்ம சரி பண்ணலாமா?
0: அதாவது நாட்டு செடியா இருந்தா கவாத்து பண்ண வருதுமா? இது நான் கவாத்து பண்ணி பார்த்தேன், கவாத்து பண்ணித்தான் பார்த்தேன், வருது. அது வந்த உடனே கொஞ்சம் காச்சாக்க அந்த கவாத்து பண்ண செடி தலைஜாக்க அங்கிட்டு ஒடியுது இங்கிட்டு ஒடியுது. எல்லா இடத்துக்கும் ஒருத்து ஒரு ஓட்டு ஒட்டி அப்படியே கண்ட வச்சு விட்டோம்னு வச்சு விடுறது. கவாத்து பண்ணலாம்,
1: கவாத்து பண்ணலாம்,
0: காய் நல்லா தளப்பா இருக்கு.
1: அதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது கவாத்து பண்ணோம்னா கத்திரியில வந்து நிறையவே காய்கள் காய்க்கும் சொன்னாங்க. அதான் கேக்குறேன்.
0: அதேமா நல்லா வரும், கவாத்து பண்ணாலும் நல்லா தலைஞ்சு நல்லா காக்கி. அது என்ன தண்ணிய அதை கவாத்து பண்றா, ஓட்டிக்கிட்டு மறுபடியும் வச்சிரும், உழுதுகிட்டு வச்சிரும்னு வைக்கிறது.
1: ஓகே ஓகே.
2: இதுவரை கத்திரிக்காய் சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டினம்பட்டியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்களின் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டோம். உடன் உரையாடினார் சத்யா அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நன்றி நேர்களே. இனி தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல்ல, பயிர் நல்லா செழித்து வளர்ந்தா தான் அறுவடையப்போ களத்தில் நெல்மணிகள் தங்கமாக மின்னும். ஆனால் பல நேரங்களில் நெற்பயிர்களுக்கு தேவையான நுண்சத்துக்கள் கிடைக்காம பயிரோட வளர்ச்சி மங்கி போயிடுது. அப்படி நெற்பயிரை தாக்கும் முக்கியமான ஒன்று தான் இந்த துத்தநாக பற்றாக்குறை. இன்னைக்கு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் நெல்லில் துத்தநாக சத்து மேலாண்மை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வயல்ல துத்தநாக சத்து பற்றாக்குறை இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுப்போமா? நெல் பயிரோட இலையின் அடிப்பக்கத்தில் நடு நரம்போட 2 பக்கங்களிலும் பட்டையா மஞ்சள் நிற கோடுகள் தென்படும். பயிரோட கீழ் இலைகளை கவனிச்சிங்கன்னா அதில் லேசான சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் பரவி இருக்கும். இலையோட பரப்பளவு விரிவடையாம சுருங்கி குறைஞ்சு போயிடும். பயிரோட மொத்த வளர்ச்சியும் சீராக இல்லாம போறதோட கதிரில் மணி பிடிக்கிற பருவமும் ரொம்ப தாமதமாகும். சரி, இந்த அறிகுறிகள் தெரிஞ்சா நாம என்ன செய்யணும், அதற்கான உடனடி நிவர்த்தி முறைகளை தெரிஞ்சுப்போமா? நடவு செய்வதற்கு முன்பாகவே மண்ணில் அடியுரமாக 1 ஏக்கருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட் உரத்தை மண்ணில் இட வேண்டும். ஒருவேளை பயிர் நட்ட பிறகு பற்றாக்குறை தென்பட்டால் கவலைப்பட வேண்டாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் துத்தநாக சல்பேட் என்கிற அளவில் கலந்து இலைகள் நனையும்படி 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான சத்துக்களை கொடுத்து பயிரை பாதுகாப்போம். சத்து நிறைந்த நல் அதிக விளைச்சல் எடுத்து நிறைவாக லாபம் பெறுவோம். இதுவரை வேளாண் தகவல் கேட்டோம். இனி தொடர்வது இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடு பயிர் காட்டும், ஆவாரை கதிர் கட்டும். தொடர்ந்து விடைபெறும் முன் கேட்கலாம்.

0: தொடர்வது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: இப்ப கத்திரிக்கு அப்புறம் என்ன போடுவீங்க நீங்க? கத்திரியை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுங்க?
2: கத்திரியை வச்சிட்டோம்னா நெல் இடுவோம். நெல்ல முடிச்சிட்டு டயம் பார்த்த பாப்பா இல்லாட்டி வெங்காயத்தை வச்சு விட்டுருவோம்.
1: அந்த மாதிரி பண்ணிருவீங்க?
2: ஆமா, எப்படியும் குறுகிய காலம் நம்ம கத்திரி அடுத்து வைக்கும்போது மழை தண்ணி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: தொடர்வது செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக.

வசிப்பவர் வடிவழக்கி கபிலன். ஒலிம்பிக் போட்டிகளை 2036 இந்தியாவில் நடத்துவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சென்னையில் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக தமிழகம் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்து அவர் பேசினார். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார். மக்களின் நல்லாசியுடன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் பேசுகையில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் திரு நரேந்திர மோடி தில்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழகத்தின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமான சூழலை பேணுவது அவசியமாகிறது என்று பிஜேபி மாநில செயலாளர் திரு ராம சீனிவாசன் கூறியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்ட பணிகளை பிரதமர் இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நாமக்கல், அம்பாசமுத்திரம், பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததாகவும் அவர் கூறினார். வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தது அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு ராம சீனிவாசன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு J.P. நட்டா கூறினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜெம் கிரானைட் வீரமணி மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அவரது வீட்டில் இன்று சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர்

லூர் அரியலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16 தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினி தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆன்மி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ்நேகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்ற லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 1 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தூரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல். அலைப்பாயதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்களில் இன்றைய நட்சத்திரமான நடிகை யாரு அப்படின்னா சரோஜா தேவி அவர்கள் தான். ஆமாங்க, இன்னைக்கு நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில வந்து நடிகை சரோஜா தேவி அவர்களோட பாடல்கள் தான் கேட்க போறோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

திருக்கதா கதிகனதா திருக்கதா திட்டி கத்தா திட்டி கதா திட்டி கதா கதிகனதா திருக்கதா திட்டி கத்தா திட்டி கதா திட்டி கதா கதிகனதா திருக்கதா.

தாக்கெடுத்துக்கு தக்கடான் தாஜி.

சக ஆண்டு 1949 அஸ்வின மாதம் 20 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 25 2026 அக்டோபர் மாதம் 12 திங்கட்கிழமை. நாளொரு குரல் எண் 413. 6 விளம்பரங்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழல் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளின் காதில் சீல் வடிதல் குறித்து விளக்கம் அறிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ராமசேகரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 சக்தி உலா. 8:45 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. 10:00 எனக்கு பிடித்த பாடல்கள். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை. 1:00 திரை இசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி இன்டர்வியூ வித் லுக்கிங் எக்ஸ்பர்ட் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் பாத்ரி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இரண்டு 15 மதுரை தென்றல். 2:40 ஹிந்தி பாடல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். 5:27 மாலை ஒளிபரப்பு. குரல் எண் 413. 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் தித்திக்கதை திரைப்பட பாடல். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும் கத்திரை சாகுபாடு குறித்து திண்டுக்கல் மாவட்ட பட்டணம்பட்டி சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்கள் நேர்முகம். வேளாண் தகவல் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். எட்டு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 அச்சாணி கோலப்பொடி தயாரிப்பு தொழில் ஈடுபட்டிருக்கும் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இசை பேருரை. 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளை ஒளிபரப்பு நிறைவு செய்யப்படும். நேர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகளின் நேரம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும்.